0: कैसे बोले गए तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: வண்ண கிளிகள் அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: அத்துமையா ராஜா.

Listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM. Sir, the Tamari.

0: 89.4 தமிழ் எஃப்எம், தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: ப்ளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: Monday to Friday 7 AM to 11 AM. Mercil Morning with me Kirtana on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT matrum Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burjman Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.
4: We'll be back after a short commercial break.

0: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
1: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
2: தமிழ் FM-ல

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனச காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
8: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
9: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
10: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா?
8: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரி டே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
11: The Evening Correct, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த வில்லா புக் பண்ணாலும் 1 bedroom free. Brought to you by அன்னதங்கம் Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் Gold and Diamonds, கராமா சென்டர், துபாய்.
12: கண்ணு

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் கிருஷ்ணாவுடன்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஸ்கூல் சீசன் வந்தாச்சு, அப்போ ஸ்கூல் ஷாப்பிங்க்கு தனியா ஒரு பட்ஜெட் ஒதுக்கணுமே யோசிக்கிறீங்களா? sunday.ae ல பேக் டு ஸ்கூல் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. எல்லா ஸ்டேஷனரி ஸ்கூல் சப்ளைஸ்லயும் 10-60% ஆஃப். விசிட் sunday.ae.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: என்னப்பா என்ன கேட்டிருக்க, கண்ணாமூச்சியா? தமிழ்

0: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா 89.4
1: செழித்தையும் தமிழே.

0: நிலங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: ஒரு
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் கம்யூனிட்டியில ஒளி மூலியம் பார்த்துட்டு இருக்க.
1: நெஞ்சை
0: விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே For details call 056-415-4242.

0: டு ஃப்ரைடே 7 AM to 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ALD properties in 4th year தொடக்க

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ai thodarndu tharpodu Burjuman Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattulladu matrum
4: there is no place like home, there's no home like that.

0: என்னப்பா எண்ணிக்கிட்டு இருக்க, கண்ணாமூச்சியா?
1: தமிழ் எஃப்எம்ல இன்னைக்கு 100 பாட்டு போடுறேன்னு சொன்னாங்கல்ல,
2: அதான் எண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: 100 பாட்டு.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
4: அப்போ இது எப்படி இருக்கு?
3: ஓணம் போடவையா அற்புதமான
4: group of companies.
3: ஸ்கூல் சீசன் வந்தாச்சு, அப்போ ஸ்கூல் ஷாப்பிங்க்கு தனியா ஒரு பட்ஜெட் ஒதுக்கணுமே யோசிக்கிறீங்களா? sunday.ae-ல back to school offers வந்தாச்சு. எல்லா ஸ்டேஷனரி ஸ்கூல் சப்ளைஸ்லயும் 10-60% off. Visit sunday.ae.
5: தமிழ் 89.4.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்.
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
10: கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா? இது ஒரு
4: நிஜமாவே இன்னைக்கு நச்சின 100 பாட்டு இருக்கு.
11: 100 பாட்டு.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர் ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: த ஈவினிங் கரக் பிரசன்டட் பை VNCT குளோபலின் பிகஸ்ட் தமிழ்நாடு பிளாட் அண்ட் வில்லா ப்ராப்பர்ட்டி ஷோ நவ் அட் துபாய் அண்ட் ஷார்ஜா. ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 bedroom ஃப்ரீ. ப்ராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
7: உனக்கு தெரியுமா 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
8: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
7: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம்ஸ் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த்துள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
8: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
9: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
6: VNCT குளோபலின் பிகஸ்ட் தமிழ்நாடு பிளாட் அண்ட் வில்லா ப்ராப்பர்ட்டி ஷோ துபாய் மற்றும் ஷார்ஜாவில் கமிங் ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே 3 days ஸ்பெஷல் ஈவெண்ட். நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வில்லா பிளாட்ஸ் கொடுக்க போறாங்க. இன்னும் ஸ்பெஷல் ஆஃபரா, நம்ம VNCTல எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 bedroom ஃப்ரீ. சென்னை ECR, OMR, பம்மல் அண்ட் போரூர், கோயம்புத்தூர்ல டாப் சிட்டி லொகேஷன்ஸ்ல 2 BHK புக் பண்ணா 3 BHK வில்லா, 3 BHK புக் பண்ணா 4 BHK வில்லா, 4 BHK புக் பண்ணா 5 bedroom பங்களா. கூடவே AC, TV, ஃப்ரிட்ஜ், காட்டன் உங்க வில்லாவை ஃபுல்லி ஃபர்னிஷ்டா புக் பண்ணுங்க. 15 years free maintenance offer oda 3 days biggest Tamil Nadu villa and plot property show. Endha villa book pannalo 1 bedroom free.
10: Meet VNCT team on August 28th, 29th, Friday and Saturday 10 AM to 8 PM, Park Regis Hotel near Bujman Metro Station, Dubai, and August 30th, Sunday 10 AM to 8 PM at Sharjah Al Hayat Hotel, King Faisal Road, Sharjah. Call 054-767-3111, 054-767-3111.
11: Tamil 89.4.

time signature 24.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. VNCT Global's biggest Tamil Nadu land and plots property show coming Friday, Saturday and Sunday Dubai மற்றும் ஷார்ஜால முதல் முறையா தமிழ்நாடோட டாப் 3 சிட்டிஸான கோயம்புத்தூர் சிட்டி, சிங்காநல்லூர்ல, சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர்ல, மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்துல 1200 ஸ்கொயர் ஃபீட் முதல் 3000 ஸ்கொயர் ஃபீட் வரை கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸ் கிராண்ட் லான்ச் பண்ண போறாங்க. உங்க லேண்ட் மட்டும் வாங்க அண்ட் இன்வெஸ்ட் பண்ண பெஸ்ட் சான்ஸ். பிளாட்ஸ் பிரைஸ் வெறும் 33 லட்சம் முதல் அண்ட் மந்த்லி இஎம்ஐ வெறும் 900 திர்ஹாம்ஸ்ல. லான்ச் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ஃப்ரீ பட்டா அண்ட் ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல்.
3: மீட் VNCT டீம் ஆன் ஆகஸ்ட் 28th, 29th, Friday and Saturday, 10 a.m. to 8 p.m. Park Ridges Hotel near Bujman Metro Station, Dubai. And August 30th, Sunday, 10 a.m. to 8 p.m. at Sharjah Al Hayat Hotel, King Faisal Road, Sharjah. Call 054-767-3111. 054-767-3111.
0: Tamil, 89.4.
1: செழித்தையும் தமிழே.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியை பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே ஃபார் டீடைல்ஸ் கால் 0564 1545 4242.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD ப்ராப்பர்ட்டிஸின் 4வது ஆண்டு தொடக்க

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: ஸ்கூல் சீசன் வந்தாச்சு, அப்போ ஸ்கூல் ஷாப்பிங்க்கு தனியா ஒரு பட்ஜெட் ஒதுக்கணுமேனு யோசிக்கிறீங்களா? sunday.ae ல back to school offers வந்தாச்சு. எல்லா ஸ்டேஷனரி ஸ்கூல் சப்ளைஸ்லயும் 10 to 60% off. Visit sunday.ae.
2: தமிழ் 89.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
2: எது மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க
3: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth ayers premium veg restaurant jlt மற்றும் dubai internet city ஐ தொடர்ந்து தற்போது burjman exit 1 rag bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது மற்றும்
4: there is no place like home there's no home like that
0: we'll be back after a short commercial break
2: gold necklace ஆ ரொம்ப அழகா இருக்குங்க
1: அப்போ இது எப்படி இருக்கு
2: ஒரு பியூட்டிஃபுல் அற்புதமான நகைகளோட
1: கொண்டாடுங்க. Powered by Altavasul Group of Companies.
3: VNCT Global's biggest Tamil Nadu land and plots property show. Coming Friday, Saturday and Sunday, Dubai மற்றும் ஷார்ஜால முதல் முறையா தமிழ்நாடோட டாப் 3 சிட்டிஸான கோயம்புத்தூர் சிட்டி, சிங்கானல்லூர்ல, சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர்ல, மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்துல 1200 ஸ்கொயர் ஃபீட் முதல் 3000 ஸ்கொயர் ஃபீட் வரை கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸ் கிராண்ட் லான்ச் பண்ண போறாங்க. உங்க லேண்ட் மட்டும் வாங்க அண்ட் இன்வெஸ்ட் பண்ண பெஸ்ட் சான்ஸ். பிளாட்ஸ் பிரைஸ் வெறும் 33 லட்சம் முதல் அண்ட் மந்த்லி இஎம்ஐ வெறும் 900 திருஹம்ஸ்ல. லான்ச் ஆஃபர் ஆ ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ஃப்ரீ பட்டா அண்ட் ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல்.
5: மீட் VNCT டீம் ஆன் ஆகஸ்ட் 28th, 29th, Friday and Saturday, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Burjman Metro Station, Dubai. And August 30th, Sunday, 10 a.m. to 8 p.m. at Sharjah Al Hayat Hotel, King Faisal Road, Sharjah. Call 054-767-3111. 054-767-3111.
0: Tamil, Tamil, Tamil, 89.4.

0: 94 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: 89.4 தமிழ் எஃப்எம், தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
5: ஒரு கிரகம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
6: டேய், என்ன சொல்ற?
5: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
2: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
5: VNCT Global-இன் biggest Tamil Nadu plot and villa property show Dubai மற்றும் Sharjah-வில் coming Friday, Saturday and Sunday 3-day special event. நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள first time villa plots கொடுக்க போறாங்க. இன்னும் ஸ்பெஷல் ஆஃபரா, நம்ம VNCT-ல எந்த villa book பண்ணாலும் 1 bedroom free. சென்னை ECR, OMR, பம்மல் and போரூர், கோயம்புத்தூர்ல top city locations-ல 2 BHK book பண்ணா 3 BHK villa, 3 BHK book பண்ணா 4 BHK villa, 4 BHK book பண்ணா 5 bedroom bungalow. கூடவே AC, TV, fridge, cotton உங்க villa-வை fully furnished-ஆ book பண்ணுங்க. 15 years free maintenance offer oda 3 days biggest Tamil Nadu villa and plot property show. Endha villa book pannalo 1 bedroom free.
2: Meet VNCT team on August 28th, 29th, Friday and Saturday 10 am to 8 pm Park Regis Hotel near Bujman Metro Station, Dubai, and August 30th, Sunday 10 am to 8 pm at Sharjah Al Hayat Hotel, King Faisal Road, Sharjah. Call 054-767-3111, 054-767-3111.
7: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
8: ஆனா எனக்கு கிடைச்சது
9: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
10: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
11: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
9: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த villa book பண்ணாலும் 1 bedroom free. Brought to you by அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

பிரகாஷா, விரக நரகஸ்ரீ ரட்சகமாலா, எத்தனை முறை நான் ஏங்கிச்சாவே, இத்தவணை என ஆட்கொள்வாயா, சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா, பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீ.

0: Okay, welcome back. This is Bravo and you're listening to 89.4 Tamil FM. VNC Studio, biggest villa and property sale event இந்த வாரம் நடக்குது. உங்களுக்கு பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கும், ப்ரோமோ கேட்டிருப்பீங்க, இன்டர்வியூ கேட்டிருப்பீங்க. ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே, ஸோ ஒரு நாள் துபாயிலையும் ஒரு நாள் வந்து ஷார்ஜாலையும் நடக்க போகுது. ஸோ சாட்டர்டே வந்து இட் இஸ் ஹேப்பனிங் அட் புஷ்மாலில் பாக்ரேஜஸ் ஹோட்டலில், அண்ட் சண்டே இட் இஸ் ஹேப்பனிங் அட் ஷார்ஜா. ஷார்ஜாவில் கிங் ஃபேசல் ரோடில் இருக்கிற அல் ஹயாத் ஹோட்டலில் நடக்குது. சூப்பரில் துபாயில் ஒரு நாள், ஷார்ஜாவில் ஒரு நாள், ஆக்சுவலி மூணு நாள். அப்போ வந்து இப்போ ரெண்டு நாள் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குன்னு கணக்கு வச்சுக்கலாமே. நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் தான், 0547673111. திஸ் இஸ் த நம்பர், 0547673111. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஃபோன் அடிங்க, வில்லா வாங்கணுமா, பிளாட்டு வாங்கணுமா, மெயினாக கோயம்புத்தூர் மதுரை சென்னையில் நீங்கள் டைரெக்டாக போகலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். ப்ரோ வந்துருக்கார் வீட்டு சிட்டிலிருந்து. ப்ரோ வெல்கம் பேக்.
1: எஸ் ப்ரோ, குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க?
0: நன்றாக இருக்கிறேன், சொல்லுங்க.
1: எஸ் ப்ரோ,
0: குட் ஈவினிங்கோ குட் மார்னிங்கோ எதுவாக இருந்தாலும் பல டைம்லேருந்து கேட்குறாங்க நம்மளை.
1: எஸ் ப்ரோ, அண்ட் நானும் பல டைம்லைனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், யூஎஸ் ஆஃபீஸ் அண்ட் சிங்கப்பூர் ஆஃபீஸ் அண்ட் துபாய் ஆஃபீஸ். ஏன்னா இந்த ஒரு ஃபெஸ்டிவல், ஓனம் ஃபெஸ்டிவல் அண்ட் த ஈத் ஸ்பெஷல், அது ஹாலிடே ஸ்பெஷல் ஆஃபர் எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கு. அதுவும் வி லான்ச்ட் நியூ பிளாட்ல, அதுவும் வந்துட்டு கோயம்புத்தூர் அண்ட் சென்னை மதுரை அட் டைம்ல மூணு லொகேஷன்லயும் சூப்பரான பிளாட்ஸை நம்ம லான்ச் பண்ணிருக்கிறதுனால நிறைய ரெஸ்பான்ஸ், நிறைய மீட்டிங்ஸ் அண்ட் கால்ஸ். அண்ட் நீங்களும் கேட்டிருப்பீங்க, அண்ட் கம்மியான பட்ஜெட்ல ஒரு அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்ல கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள லேண்டா வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருக்கவங்க, மூணு நாட்கள் உங்களுக்கு லீவ் இருக்கு. அண்ட் இந்த நாட்கள்ல நீங்க ரெஸ்ட் எடுத்து போன, ரெஸ்ட் எடுத்து டயர்டானதுக்கு அப்புறம் அண்ட் ஈவெண்ட்டுக்கு வந்து, பிகாஸ் நிறைய பேர் கேட்கும்போது இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, ஆக்சுவலாட்டி நான் நல்லா ரெண்டு நாள் தூங்க போறேன் பிரதர் அப்படின்னு, தூங்கி முடிச்சு நான் சண்டே வரேன்னு ஒருத்தர், ஒரு சில பேர் நான் ஈவெண்ட் பார்த்துட்டு அப்புறமே போய் தூங்குறேன் அப்படின்னாங்க. நிறைய பேர் டிராவலும் பண்றீங்க, அண்ட் அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி எந்த ஜோன்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் கண்டிப்பா, ஆனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஜாக்பாட்டான ஒரு வாரம்னு சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னா ஒன்னு, உங்களுக்கு வந்து பிளாட்ஸ் நம்ம லான்ச் பண்ணி, அதுவும் சென்னை மதுரை உட்காந்து எல்லா லொக்கேஷன்லயும் பிளாட்ஸ் கொடுக்க போறோம், பிஎல்ஓடி லேண்ட் மட்டும். ரெண்டாவது, அண்ட் 15 lakh பிரைஸ் டிஸ்கவுண்டோட ஃபுல்லி ஃபர்னிஷ்டோட ஒன் பெட்ரூம் ஃப்ரீ ஆஃபரும் கண்டினியூ பண்றோம். ஸோ அப்ப வில்லாவா வாங்குறவங்களுக்கு ஜாக்பாட் என்ன அப்படின்னா, எந்த வில்லா நீங்க புக் பண்ணாலும் ப்ரீமியமா ஒரு ஒன் பெட்ரூம் அடிஷனல் ஃப்ரீயோட அந்த ஸ்பேஸோட 200 square feet ஃப்ரீ ஸ்பேஸையும் சேர்த்து நீங்க வாங்க முடியும். அது சென்னையில் இருக்க ப்ராஜெக்ட், கோயம்புத்தூர் இருக்க ப்ராஜெக்ட் அண்ட் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே இது வந்து அப்ளிகபிள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி அண்ட் லோனுக்குமே உங்களுக்கு பிளாட்ஸ் வாங்கினாலும் சரி அண்ட் வீடு வாங்கினாலும் சரி லோன் ஃபெசிலிட்டியும் நம்ம ஃபஸ்ட் டைம் அண்ட் இந்த ஈவெண்ட்டில் பண்ணி கொடுக்க போகிறோம். அதனால தான் இந்த ரெண்டாக பிரித்து நம்ம வைக்கிறோம். நீங்கள் வந்து துபாயில் வந்து இருப்பீங்கன்னா நீங்கள் சாட்டர்டே வந்து மீட் பண்ணலாம், அண்ட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு புர்ஜ்மான்லேயே நம்ம மீட் பண்ண முடியும். அண்ட் இதே இது நீங்கள் சண்டே ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா, அஜ்மானில் இருக்கவங்க, உமல்கோயிங்கில் இருக்கவங்க, ஷார்ஜாவில் இருக்கவங்க, டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஷார்ஜாவில் இருக்கவங்க, ஆஃப்டர் 3 months கழிச்சு நம்ம பண்ணுற இந்த ஒரு பெரிய ஈவெண்ட்டு ஷார்ஜாவில் கண்டிப்பாக நீங்கள் வாங்க. எல்லாருக்குமே தெரியும், கிங் ஃபைசல் ரோட்டில் அல் ஹயாத் ஹோட்டலில் தான் இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. கிங் ஃபைசல் ரோட்டில் இருக்கக்கூடிய அல் ஹயாத் ஹோட்டலில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் மக்களே, ஏன்னா அண்ட் ஒரு கால் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் ஸ்லாட் எடுத்துட்டு, இந்த டைம் ஸ்லாட்டில் நான் வருவேன், நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நீங்க வாங்க, வந்து நீங்க பாருங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக்கே நிறைய பேர் இந்த கஸ்டமைஸ்டு வில்லா ஆப்ஷன்ல பை அண்ட் பில், பெரிய பெரிய சைசஸ்ல எனக்கு கோயம்புத்தூர்ல வில்லா வேணும்னு பாக்குறவங்களுக்காண்டியே நம்ம வந்து வில்லாஸ் கொடுத்துட்டு இருந்தோம். அவங்களுக்கு இன்னொரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, நான் சொன்ன மாதிரி நீங்களே ஒரு லேண்ட் எங்கிட்ட வாங்கி அந்த லேண்ட்ல உங்களுக்கு என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுமோ, நீங்க 3 cents 10 cents வரைக்கும் இருக்கு, நீங்க லேண்டை வாங்கிட்டு உங்களுக்கு சின்னதா வேணா சின்னதா பண்ணுங்க, பெருசா வேணும்னா பெருசா நீங்க பண்ணிக்கலாம், உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஈவெண்ட் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். அதனால லேண்ட் பாக்குறவங்களுக்கு லேண்ட் இருக்கு, வில்லா பாக்குறவங்களுக்கு வில்லாவும் இருக்கு, சென்னை மதுரை கோயம்புத்தூர்ல. சோ கால் பண்ணுங்க, அப்பாயின்மென்ட் எடுங்க, இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே வாங்க, மீட் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்ஸையோ வில்லாவையோ ஹாப்பியா நீங்க புக் பண்ணலாம் வித் லாட்ஸ் ஆஃப் ஆஃபரோட. நெக்ஸ்ட் 1 hour இதை பத்தி தான் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் நிறைய கிளைண்ட்ஸ் கேட்ட க்வெஸ்சன்ஸ் நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன், அண்ட் நிறைய பேர் நீங்க பிராவோ ப்ரோக்கும் சொல்லியிருக்கீங்க நிறைய க்வெஸ்சன்ஸ், அதை தான் இந்த 1 hour நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம்.
0: ஓகே, சரி, அவர் சொன்ன மாதிரி 0547673111 கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. எப்போ வரீங்க, ஃபேமிலியா தனியா ஃப்ரெண்ட்ஸோட வரீங்களா, போய் அதை சொன்னீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஏற்ற டைம்ல போட்டு கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட்டை. 0547673111 திஸ் இஸ் த நம்பர். தொடர்ந்து பேசுவோம், எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுவோம் இன்னைக்கு. ஓகே, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். செம்மையா பாட்டு ஒன்று.

0: வெல்கம் பேக். ஸோ விஎன்சிடியுடைய பிக்கஸ்ட் ப்ராப்பர்ட்டி அதாவது பிக்கஸ்ட் பிளாட் அண்ட் வில்லா சேல் வந்து இந்த வாரம் நடக்குது. அதுவும் இல்லாமல் யூஸ்வலாக வந்து மூணு நாள், ஒரு நாள் தான் நடக்கும், ஆனால் இந்த வாரம் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படின்னு மூணு நாள் நடக்குது. ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே நம்ம புஜ்மாவில் இருக்கிற பாக்ரிட்ஜ் ஹோட்டல்லையும், அதுக்கப்புறம் சண்டே அன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம ஷார்ஜாவில் இருக்கிற அல் ஹயாத் ஹோட்டல் இருக்குல்ல அங்கே நடக்குது, கிங் ஃபைசல் ரோட்டில் இருக்குல்ல அங்கே. ஸோ அதனால் வந்து மூணு நாள் செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுனாலே பிளாட்ஸ் பற்றிலாம் வந்து பிளாட்ஸ் வந்து கோயம்புத்தூர் சிட்டியில் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் வந்து வில்லா அண்ட் பிளாட்ஸ் அண்ட் தி யூ கேன் ஹேவ் போத் ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்த டைமில். ஸோ இப்போ கோயம்புத்தூர் சிட்டியில் சிங்காநல்லூரில் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எனக்கு எக்ஸாக்ட்லி இந்த பிளாட் வந்து எக்ஸாக்ட்லி எந்த இடத்துல வருது, அந்த பிளாட்டை சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, கம்யூனிட்டி எப்படி இருக்கும், அதை பற்றிலாம் நான் கேட்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து மணி அடிச்சிருச்சு, சூப்பராக நான் வந்து ஃபோன் அடித்து அந்த இவெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா கால் த மச் 0547673111, ஓகே 0547673111. சொல்லுங்க ப்ரோ, எங்கே இருக்குது?
1: சிங்காநல்லூர் பஸ் டெர்மினல்லேருந்து எக்ஸாக்டாக நம்ம வேலூர் போகிற ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே ஆல்ரெடி நம்ம க்ரௌன் ராயல் இம்பீரியல்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸில் கிட்டத்தட்ட 75 வில்லாஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் அதே கம்யூனிட்டிக்குள்ளே தான் இந்த லேண்டை நம்ம வந்து பிளாட்டடாக நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம் ஆக்சுவலான்ட்டு, ஓகேங்களா? அண்ட் இந்த பிளாட்டிங் ப்ராஜெக்டில் என்ன அட்வான்டேஜ்னா, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மெயின் ஒரு சிட்டி லிமிட்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் சுற்றியும் வந்து SSVM காலேஜஸ், டாப் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ், அண்ட் உங்களுக்கு ஏர்போர்ட்லேருந்து ஹாஃப் அன் அவர் டிரைவ் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வெல் கனெக்டிவ் ஜோன் இது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பிளாட்டிங்க்கு நம்ம வந்து லோனும் பண்ணி கொடுக்க போறோம். அண்ட் இங்கே நீங்க ஒரு வில்லா வாங்கணும்னா 1.6 crore 1.8 crore வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். பட் ஆனால் பிளாட்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து 45 lakh இருந்து அண்ட் 60 lakh குள்ள உங்களுக்கு பிடிச்ச பிளாட்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க பெரிய பிளாட்டா எடுக்கிறீங்க, கிட்டத்தட்ட 1500 square feet நீங்க வேணும், உங்களுக்கு 4 cents கிட்ட உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு 80 lakh rupees வரைக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். மந்த்லி இஎம்ஐ உங்களுக்கு கோயம்புத்தூர்ல உங்களுக்கு 1500 மொத்தமே பார்த்தீங்கன்னா நாங்கள் 12 plots தான் லான்ச் பண்ணுறோம். ஏன்னா 12 லேண்டு தான் அங்கே அவைலபிளும் இருக்கும் ஆக்சுவலான்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ். அண்ட் ஒரு ப்ரூவன் கம்யூனிட்டிக்குள்ளே, ஒரு பிக்கஸ்ட் கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு லேண்டு நீங்கள் வாங்க போகிறீங்க. அது வாங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க போகிறீங்க வித் மந்த்லி இஎம்ஐ ஸ்கீம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டியோட ஃபெசிலிட்டிஸோட உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ கால் பண்ணுங்கள், ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க. அண்ட் ஃப்ரைடே சாட்டர்டே துபாயில் மீட் பண்ணுங்கள் பாக்ரிஜஸ் ஹோட்டலில். சண்டே அன்னைக்கு நீங்கள் ஷார்ஜாவில் இருக்கீங்க, அஜ்மானில் இருக்கீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க இந்த ஈவென்ட் அண்ட் அங்கே மீட் பண்ணலாம். ஆல்சோ வில்லா பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படினாலும் நம்ம எல்லா வில்லாஸ்மே இப்ப ஸ்பெஷல் ஆஃபர்ல கிடைக்க போகுது, அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓகே 0547673111 இதா நம்பர், 0547673111. ஃபோன் பண்ணுங்க, ஒரு அப்பாயின்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, அது மாதிரி பாட்டு வருது கேட்டு முடியுங்க. ஓகே.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
3: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uae.lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player I play responsibly. TNC supply.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: ஜென்ரலாகவே வந்து ஒரு வில்லாவோ இல்லை பிளாட்டோ ஏதாவது ஒரு அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கும், பேக்ரவுண்ட் செக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து பிளாட்டுன்னு வாங்குறப்போ கண்டிப்பாக ஒரு சில செக்லிஸ்டெல்லாம் வச்சு அதெல்லாமே நம்ம வாங்க போகிற இடத்துல இருக்கா அப்படிங்கிறத டிக் பண்ணிகிட்டே வர வேண்டியிருக்கும். கரெக்டாக இது வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு பிளாட் வாங்க போகிறீங்க ஏதாவது ஒரு இடத்துல ரேண்டமாக ஒரு இடத்துல அப்படிங்கிறப்போ அதுக்கே செக்லிஸ்ட் தேவைப்படுது. அப்படின்றப்போ இப்போ வீன் சிட்டி மாதிரி ஒரு பெரிய பில்டர்ஸ் கிட்ட இருந்து பிளாட் வாங்கும்போது அவங்க என்னென்ன செக்லிஸ்டெல்லாம் வந்து பண்ணி அதுக்கப்புறமா நம்ம கொடுக்குறாங்க அப்படிங்கிற டவுட் எனக்கு வந்து அதான் இப்போ இப்போ வந்து பிரபாகர்ட்ட நான் கேட்க போகிறேன். ஸோ ஆக்சுவலி தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கரெக்டாக இப்போ சாதாரணமாக நம்ம வாங்கும்போதே இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம் அப்படின்னா அவங்க வாங்கி அவர் பெருசாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது பெருசாக வாங்கி அதுக்கப்புறம் அதை வந்து மக்களுக்கு விற்கும்போது பல விஷயங்களை பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது இப்போ நான் கேட்குறேன். But adik padi, if you want to go and be a part of this event, just call them at 054-767-3111. 054-767-3111. அவ்வளோதான். வில்லா வேணுமா பிளாட் வேணுமா சாட்டர்டே போங்க புஜுமானுக்கு பாக்ரிஜிஸ் ஹோட்டலுக்கு, சண்டே வந்து சூப்பராக அல்ஹாயத் ஹோட்டல் போயிடுங்க கிங் ஃபேசல் ரோட் ஷார்ஜாவில். ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ என்னெல்லாம் செக்லிஸ்ட்லாம் இப்போ பார்த்து தரீங்க?
1: ரீசன்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஒரு இன்ட்ரெஸ்டாக உள்ள வர்றது ஒரு ஆஃபர்ஸ் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி வாங்கணுன்ற ஐடியாலஜி இருக்கும். பட் ஒரு ஆஃபர்ஸ் பண்ணும்போது தான் அவங்களை அது இன்னும் அதை ட்ரிகர் பண்ணும், அது வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள வர வைக்கும். பட் ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி செக்லிஸ்ட்டை வந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து 10 கிளைண்ட் புக் பண்ணுறாங்க அப்படின்னா 2 கிளைண்ட் தான் அதை ப்ராசஸாகவே டீட்டெயிலாக கேட்குறாங்க. டீட்டெயில்னா they'll sit for almost 2 to 3 hours okay and elaborate a kepanga actually vandu and the remaining 8 per irukanga just like that varanga book panni pombodu vandu ட்ரஸ்டட் பில்டர் அப்படின்னாலுமே நீங்கள் வாங்க போகிற லேண்ட் வந்துட்டு இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங் ஆல்டுகெதர். அந்த பில்டர் ட்ரஸ்ட் பண்ணி வாங்குறவங்க தான், தப்பே கிடையாது ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் அப்படி இருந்துச்சா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரினவுண்ட் பில்டர் ஆக்சுவலாக அது வந்துட்டு. அண்ட் ரீசன்ட் டைமில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 அப்பார்ட்மெண்ட் பண்ண இடம் வந்துட்டு நாட் அ அப்ரூவ்ட் லேண்ட் அப்படின்ற மாதிரி, பட்டா லேண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அப்போ இப்போ நீங்கள் 2000 அப்பார்ட்மெண்ட் கட்டி முடிச்சு காசையும் கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் யாரை ப்ளேம் பண்ணுவீங்க ஆக்சுவலாக ஓகேங்களா? அப்போ நீங்கள் எங்கே செக்லிஸ்ட் பார்த்து வாங்கணும் அப்படின்னா வில்லா வாங்குறதுக்கு முன்னாடி இல்லை பிளாட்டிங் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஐட்டனரிஸ் என்ன ஆக்சுவலாக வந்துட்டு சார் அந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் நடக்க சான்ஸே கிடையாது. ஆமாம் நடக்க சான்ஸே இல்லை, தப்பே கிடையாது. பட் ஆனால் ஸ்டில் உங்கள் லேண்டை வாங்கின டீட்டெயில்ஸை நீங்கள் வாங்கி பாருங்கள். அந்த கம்பெனி 100 ப்ராடக்ட் இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு, இந்த லேண்டில் என்னென்னு நீங்கள் வாங்க போகிறது 100 லேண்டுமே கிடையாது, அந்த ஒரு லேண்டு தானே ஆக்சுவலாக. இப்போ விஎன்சிடி குளோபலே நான் எங்கள் கம்பெனி வச்சு எக்ஸாம்பிள் கொடுக்குன்னா சென்னையில் பண்ணுறோம், மதுரையில் பண்ணுறோம், கோயம்புத்தூரில் பண்ணுறோம், ஆக்சுவலாக வந்துட்டு ட்ரஸ்டட் கம்பெனி எல்லாமே நல்ல கம்பெனி தான். நம்ம ப்ராசஸ் பண்ணாலும் சொல்லாலும் நீங்கள் வாங்க போகிற லேண்டு அவங்களுக்கு ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான். ஆனால் உங்களுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ப்ராடக்ட், மொத்த வாழ்க்கையில் சம்பாரிச்ச மொத்த சம்பாத்தியத்தையும் நம்ம எங்கே போய் கொடுக்க போகிறோம்னா அந்த பிளாட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அந்த வில்லாவில் இன்வெஸ்ட் பண்ண போகும்போது அதுக்கு நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் எவ்வளோ டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபை கேட்டாலும் தகும் ஆக்சுவலாக வந்துட்டு. ஓகேங்களா? இன்னைக்கு எப்படி ரிவர்ஸில் ஆயிடுச்சு அப்படின்னா ஐ திங்க் அல் டேக் 1 மினிட் அல் டெல் யூ திஸ் ஆக்சுவலாக வந்துட்டு. கேள்வி கேட்குறவங்க தப்பானவங்க ஆகிட்டாங்க ஆக்சுவலாக வந்துட்டு, கேள்வியே கேட்காம வாங்கிட்டு போகிறாங்க பார்த்திங்க அவங்க ஸ்வீட் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் சேல்ஸ் பர்சன் ஃப்ரெண்டால் பாருங்கள், அவர் தான் சார் இவ்வளோ கேள்வி கேட்டுகிட்டே இருக்காரு ஆக்சுவலாக வந்துட்டு, இவர் பாருங்க இவ்வளோ ஸ்வீட்டை வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு. அண்ட் ஸோ கேள்வி கேட்குறதுல தான் நம்ம கற்றுக்க முடியும், லேர்ன் பண்ண முடியும். ஸோ ஒரு பிளாட்டிங் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது 1 இயர் 2 இயரில் லாஸ்ட் 35 இயர்ஸோட என்கம்பரன்ஸ் டாக்குமெண்ட், யார் யார்ட்லாம் அந்த லேண்டு வாங்கியிருக்கோம் யாரோடதுன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இவர் தான் ஓனரா அப்படின்ட்டு. ஓகேங்களா? நீங்கள் விஎன்சிட்டிலேயே வாங்க போனால் விஎன்சிட்டி தான் ஓனரா பாஸ் இந்த லேண்டுக்கு அப்படின்றது. ஏன்னா இன்றைக்கி பவர் போட்டு ஒரு டாக்குமெண்ட்டை வாங்கி விற்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பிராவோ துபாயில் இருக்காரு, உங்கள்ட்ட 1 ஏக்கர் இருக்கு, நீங்கள் வீன்சிட்ட கொடுங்க சார் நான் பார்த்துக்கிறேன் நான் விற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களோட ஒரு பவரை வாங்கிட்டு நாங்கள் விற்றுட்டு நாங்கள் காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் உங்களை கூப்பிடுறது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் ஆக்சுவலாக வந்துட்டு. அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பவரில் வாங்குற தப்பு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரிஜினலி யார்ட்டு இருக்கு, யார்ட்டிருந்து வருது, யார்ட்டு நம்ம பணம் பே பண்ணுறோம், இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸையும் தரவாக படிச்சு பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனே போகணும் ஆக்சுவலாக வந்துட்டு. ஒரு லேண்டில் வந்துட்டு 3 லட்சம் 5 லட்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்குது, ஆஃபர் கிடைக்குது, அந்த லேண்டு வந்து சொன்னாங்க ஒரு கிரவுண்ட் வந்துட்டு அங்கே 10 லட்சரூவாக்கே கொடுக்குறாங்க ஆக்சுவலாக அது வந்துட்டு. அண்ட் 1 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 20 லட்சரூவாக்கே 1 ஏக்கரே கிடைக்குது ஆக்சுவலாக நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கலாம், தப்பு கிடையாது. ப்ரொவைடட் லேண்ட் டாக்குமெண்ட், லேண்டோட ஈசி டாக்குமெண்ட் ஆக்சுவலாக வந்துட்டு, அந்த லேண்டில் கவர்மெண்ட்டோட என்கரேஜ்மெண்ட்ஸோ இல்லை கவர்மெண்ட்டோட அப்ரூவல்ஸோ இல்லை ஆர்டர்ஸோ ஏதாவது இருக்கா ஆக்சுவலாக வந்துட்டு. பக்கத்தில் வந்துட்டு நீர்நிலைகள் இல்லை உங்களுக்கு வந்து எக்கனாமிக் என்விரான்மெண்ட் அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு இதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் த பெஸ்ட் திங். இது நான் சொன்னது ஒரு 10% தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்கள் அக்ரிமெண்ட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வரணும், லோன் போகும்போது பேங்கர் என்னென்னலாம் ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க, இந்த மாதிரியான பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இல்லை சார் நான் என்ன சார் கையில் ஒரு ஃபண்ட் இருந்துச்சு மாதம் ஒரு 1000 திராம் ஜிஎம்ஐ சார் ஒரு 15 லட்சம் தான் சார் பிளாட்டை வாங்கினேன் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கினாலும் சரி, இல்ல 1.5 கோடி கொடுத்து பிளாட் வாங்கினா சரி, தம் ரூல்ஸ் தம் ரூல் ஆக்சலான் செக்லிஸ்ட் செக்லிஸ்ட் ஆக்சலான் ஓகே. நான் 15 லட்சம் ரூபாய் இப்போ யாருக்காவது கீழே கிடைச்சுனா கொடுக்க இல்ல இல்ல இட்ஸ் பிக் மணி ஒன்லி ஆக்சுவல் அது வந்து அப்படி இருக்கும்போது டசன்ட் மேட்டர் வால்யூம் 1 சென்டா 1 ஏக்கர்ன்றது பிரச்சனை இல்லை, இல்ல 1 லட்சமா 1 கோடியான்றது பிரச்சனை இல்லை. செக்லிஸ்ட் போட்டு அந்த செக்லிஸ்ட்ல டிக் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இந்த செக்லிஸ்ட் அந்த இந்த மாதிரி டீடைல்ஸ்

0: விஷயங்களை சில பேர் வந்து பெரிய ஒரு ஒரு பின்னாடி வரப்போ பெரிய ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டோன்ட் டூ தட். அதுக்கு முன்னாடியே வந்து போய் மீட் தி எக்ஸ்பர்ட்ஸ் இன் திஸ் இவெண்ட். கால் தம் 0547673111 0547673111. துபாயில் சனிக்கிழமை பாக்ரேஜஸ் ஹோட்டல்லையும், அதுக்கப்புறம் நம்ம ஷார்ஜாவில் வந்து ஞாயிற்றுக்கிழமை அல் ஹயாத் ஹோட்டல்லையும் நடக்குது.
1: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: We'll be back after a short commercial break.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Benzo's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
4: JM பிராண்ட் ஏசிடா.
5: JM பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
1: தமிழ் 89.4.
7: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
8: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
9: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
10: பிளாக் கம்யூனிட்டி இல்ல ஒளிய முடியும் பார்த்துட்டு இருக்க.
11: ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க?

0: விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: Brought to you by
2: Plots Nale, PropShell Dane. For details, call 056-415-4242. You are listening.

0: வெல்கம் பேக். ஸோ வீன் சிட்டியுடைய சூப்பரான ப்ராப்பர்ட்டி அண்ட் வில்லா அண்ட் ப்ராப்பர்ட்டி ஷோ, பிக்கஸ்ட் வில்லா அண்ட் ப்ராப்பர்ட்டி ஷோ வந்து இந்த வாரம் ரெண்டு இடத்துல, ஷார்ஜா அண்ட் துபாயில் நடக்குது. ஸோ துபாயில் ரெண்டு நாள், ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே பார்க் ரிஜிஸ் ஹோட்டலில் நடக்குது, அண்ட் ஷார்ஜாவில் சண்டே நம்ம கிங் ஃபைசல் ரோட்டில் இருக்கிற அல் ஹயாத் ஹோட்டலில் நடக்குது. ஓகே, ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் கால் தம் அட் 0547673111. அவ்வளோதான், 0547673111. நீங்கள் வந்து வில்லா வாங்கணும் ஆர் பிளாட் வாங்கணும் அப்படின்னு, இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு கேட்டகரி இருக்குது விஎன்சிட்டியில், வில்லாவும் வாங்கிக்கலாம் பிளாட்டும் வாங்கிக்கலாம். அது இந்த இவெண்ட் வந்து மெயின்லி வந்து நீங்கள் பிளாட் வாங்குறதுக்காக நிறைய நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம், அவங்கள நம்பர் கொடுத்துட்டேன். அப்புறம் இப்போ கோயம்புத்தூரில் சென்னையில் இருக்கிற பிளாட்ஸ் பற்றி சொன்னீங்க, லொக்கேஷன் பற்றி சொன்னீங்க, மதுரையிலேயே இருக்குல்ல?
1: எஸ் ப்ரோ, கண்டிப்பாக மதுரையில் இப்போ நம்ம கொடுக்க போகிற பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், வல்லர் நகர்ன்ற லொக்கேஷன். எங்கே இருக்குது அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு முன்னாடியே வந்துடும், உங்களுக்கு மாட்டுத்தாணி தாண்டோன்னே மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் வரும், மிஷன் ஹாஸ்பிட்டல் தாண்டோன்னே உங்களுக்கு டெக்லத்தான்ற ஒரு ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ் மார்ட் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா அது இந்த ஏரியாவுக்கு தான் வல்லர் நகர், இட்ஸ் எ கேட்டட் கம்யூனிட்டி லொக்கேஷன். அங்கே நம்ம வந்துட்டு வி ஹாவ் அ 3 cents, 5 cents and 10 cents, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைசஸில் லேண்ட் பிரித்து நம்ம வந்து பிளாட்டிங்காக பண்ணி கொடுக்குறோம். இதுவுமே கார்பரேஷன் அப்ரூவல் கீழே தான் உங்களுக்கு வந்து வரும். அண்ட் இந்த லொக்கேஷன்லேயும் பிளாட்டிங் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு பிளாட்டிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களுக்கு 30 lakh rupees ஆரம்பிச்சு இஸ் கோஸ் அப் டு 75 lakh வரைக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் த பிளாட் சைஸ் நீங்கள் எடுக்கிற பொறுத்து. இப்போ 8 cents நீங்களாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு 75 lakh வரைக்கும் உங்களுக்கு வரும். அண்ட் இங்கே ஒரு பர்சன்டே உங்களுக்கு 15 lakhs, 6 lakhs போகும்போது வி கிவிங் மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் தான் இந்த பிளாட்ஸை நம்ம லான்ச் பண்ணி இப்போ பண்ணி கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த வாரம் வில்லாஸ் எப்படி நம்ம சேல் பண்ணி வில்லாஸ் எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோமோ, இந்த வாரம் முழுக்க முழுக்க ஒரு பிகஸ்ட் பிளாட்டிங் ஈவெண்ட்டாக தான் இந்த ஈவெண்ட்டை நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். வில்லாவும் நீங்கள் வந்து பார்க்கலாம், அஃப்கோர்ஸ் ஈசிஆர் ஓஎம்ஆர் நம்ம கொடுக்குற இடங்களில் வில்லாஸும் நீங்கள் வந்து பார்த்து அதுக்குரிய ஆஃபர்லையும் நீங்கள் புக் பண்ணலாம், சார்ஜா ஈவெண்ட்லேயும் துபாய் ஈவெண்ட்லேயும். பட் மோர் ஆஃப் அ லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கோம், உங்களுக்கு பிளாட்ஸாகவே நான் வாங்கி வச்சுக்கிறேன், அந்த பிளாட்டிங் வாங்கி வச்சு நான் ஃபியூச்சரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன், இல்லை ஃபியூச்சரில் நான் சேல் பண்ணிக்கிறேன், இல்லை ஃபியூச்சரில் வந்துட்டு எனக்கேற்ற மாதிரி நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்காண்டியே சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மூணு லொக்கேஷன்லேயுமே நம்ம வந்துட்டு ப்ரீமியமான பிளாட்டிங்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் தான் இப்போ கொடுக்க போகிறோம். இதுக்கு எல்லாமே உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல், சிஎம்டி அப்ரூவல், கார்பரேஷனில் இருக்கிற கார்பரேஷன் அப்ரூவல் அண்ட் ரேரா அப்ரூவல்ஸ் அண்ட் பக்கா டாக்குமெண்ட், டிசி டாக்குமெண்ட்ஸ். ஒரு லேண்ட் வாங்கும்போது என்னென்னலாம் பார்த்து வாங்கணுமோ அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி, அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹோம் லோன் ஃபண்டிங்கோட, அண்ட் ஃபஸ்ட் டைம் பிளாட்டிங்க்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட 80-70-80% வரைக்கும் லோன் ஃபண்டிங்கும் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதில் இருக்க டீட்டெயில்ஸையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணி எப்படி லோன்ஸ் பிளாட்டிங்க்கு நம்ம லோன் எடுக்கலாம், எவ்வளோ இஎம்ஐ உங்களுக்கு வரும்ன்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் டைம். அண்ட் இந்த தடவை பிளாட்டிங் ஆஃபரில் வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன், ஃப்ரீ ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் நோ டாக்ஸஸ், அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் அப்ரூவல்ஸுமே உங்களுக்கு இந்த காஸ்ட்டோடய உங்களுக்கு இடத்தே கொடுத்துருவாங்க. அண்ட் அதனால உங்களுக்கு இனிஷியல் லான்ச் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு ப்ரைஸ் பெனிஃபிட் ஆஃபரும் உங்களுக்கு வந்து கேரண்டீடாக இருக்கும். அதனால் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு வந்து வில்லாஸ் அண்ட் கேட்டட் கம்யூனிட்டி இது மாதிரி இருந்தாலும் பட் எனக்கு கம்மியான பட்ஜெட் இருக்குது, நான் சென்னையிலேயோ கோயம்புத்தூர்லேயோ மதுரையிலேயோ லேண்டாகவே நான் வாங்கி வச்சுக்கிறேன், எனக்கு லேண்டாகவே கொடுங்க அப்படின்றவங்களுக்கு பிகஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கம்யூனிட்டிஸில் நம்ம கொடுக்குற ப்ளாட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரொம்ப லிமிடெட் நம்பர்ஸ் தான். பிகாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் விஎன்சிட்டியோட கிளைண்டல்ஸ் அமீரகத்துலேயும் சரி மித்த என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் நம்ம நிறையா பண்ணுறதுனால இது வந்துட்டு வேர்ட் ஆஃப் மவுத்லேயே நம்ம ஒரு லான்ச் பண்ணும்போது அந்த கிளைண்ட் பக்கத்தில் தெரிஞ்சவங்க இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு ப்ரீ புக்கிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி புக் ஆயிரும். அதுதான் நிறைய கிளைண்ட் சொல்லுவாங்க, நீங்கள் லான்ச்னு கூப்பிட்றீங்க ஆனால் சாய்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்னு தான் வழக்கமாக நீங்கள் சொல்லுவீங்க. பட் இதுதான் அதோட காரணம். ஸோ இந்த தடவையும் உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த பிளாட்ஸை நான் ஈவெண்ட்டில் தான் லான்ச் பண்ணுவேன், ரெஃபரன்ஸில் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தான் நான் அதை ஹோல்ட் பண்ணியே வச்சிருக்கேன். அதனால் நீங்கள் துபாய் ஈவெண்ட்டுக்கும் வந்து பாருங்க, ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சண்டே நீங்கள் ஷார்ஜா ஈவெண்ட்டுக்கும் வந்து பாருங்க, இதோட அவைலபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பிளாட்ஸ், என்ன சைஸஸில் வேணும், என்ன ப்ரைஸஸில் வேணும், அதை டிஸ்கவுண்ட் எப்படி பண்ணலாம், ஒர்க் அவுட்ஸ் லோன் எப்படி போகலான்றது எல்லாத்தையும் ஒரு ஹோலிஸ்டிக்காக 360 degrees நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சூப்பராக உங்கள் லேண்டை சென்னையிலேயோ கோயம்புத்தூர்லேயோ மதுரையிலையோ நீங்கள் வாங்குறதுக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம். அண்ட் ஏன்னா லாங் ஹாலிடேஸும் உங்களுக்கு இருக்குது, ஸோ அதனால் நீங்கள் ரஷ் பண்ணி வரணுன்ற அவசியம் இல்லை, பொறுமையாக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் எடுத்துகிட்டு துபாயிலனா துபாயில் மீட் பண்ணுங்கள், இல்லை சார்ஜாலனா சண்டே அன்னைக்கு நீங்கள் அஜ்மான் சார்ஜா உங்களுக்கு எங்கே இருந்தாலும் சண்டே அன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள்.
0: ஆமாம், ஆக்சுவலி ஷார்ஜானா அஜ்மான் உமல் கோயிலில் இருக்கிறவங்களுக்கு ஈஸி, கொஞ்சம் தூரமாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் சண்டே ஷார்ஜாக்காரங்கெல்லாம் வந்து கிங் ஃபைசல் ரோட்டில் இருக்கிற அல் ஹயாத் ஹோட்டலையும் அண்ட் ஃப்ரைடே சாட்டர்டே ரெண்டு நாள் புர்ஜ்மாலில் இருக்கிற பார்க் ரிஜிஸ் ஹோட்டலையும் பிஎன்சி டீமை மீட் பண்ணுங்கள். அது கால் தம் 0547673111 0547673111 3111. You're listening to 89.4 Tamil FM.
2: Daddy, Tamil FM on pannunga daddy. I need this daddy. I need this. Beg now, nano US la kuda. Adhe FM da.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஹே, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
4: என்ன?
3: செப்டம்பர் 5th அன்னைக்கு மிருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
4: ஃபார் வாட்?
3: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
4: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
3: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
4: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
3: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.
5: மேடம், ஒரு நிமிஷம்.
4: எஸ்,
5: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT matrum Dubai Internet City ai thodarndhu tharpodu Burjman Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattullathu. Matrum
7: there is no place like home. There's no

0: Bluetooth. VNC Today, biggest villa and property sale event is happening on Saturday at Burjuman Metro Station kitta irukra Park Regis Hotel and Al Hayat Hotel King Faisal Road Sharjah, which is happening on Sunday Sharjah சனிக்கிழமை துபாய். இவ்வளோ தான் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியிருக்கும். வில்லா வாங்கினாலும் பிளாட்ஸ் மெயினாக சென்னை கோயம்புத்தூர் மதுரையில் வாங்கினோம்னா ஜஸ்ட் கால் தம் 0547673111. ஸோ ப்ரோ இப்போ வந்து குடிங்க சாரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாட் பற்றி பேசிட்டோம். மெயின் வந்து வில்லா
1: அமீரகத்திலயும் சரி சிங்கப்பூர் எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து அதிகமா கிளைண்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அந்த வில்லா தான். பிகாஸ் ஏன்னா ஒரு லேண்டா இருக்கும் போது அந்த லொக்கேஷன் தான் டெவலப் ஆகும். எனக்கு ஸ்டில் ரிமெம்பர் 2014 நாங்கள் 15-14 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒத்தக்கடையில் நாங்கள் புதுத்தாமரப்பேட்டை வில்லா லான்ச் பண்ணோம். ஒன் பெட்ரூம் 11 லேக் மதுரை புதுத்தாமரப்பேட்டில் 1 bedroom 11 lakh 2 bedroom 22 lakh 3 bedroom 33 lakh ஆக்சுவலான். இன்னைக்கு அதே ப்ராப்பர்ட்டி 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 55 lakhலேருந்து 60 lakh வரைக்கும் போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா. அண்ட் ஈசியாவில் 2019 நாங்கள் வில்லா லான்ச் பண்ணோம். அண்ட் 56 லட்சரூபாய்க்கு 2 bedroom கொடுத்தோம் ஃபுல்லி ஃபர்னிஷோட. இன்னைக்கு அங்கே வந்து 95 lakh rupees கம்மியாக ஒரு பெட்ரூம் கூட நீங்கள் அங்கே வாங்க முடியாது ஆக்சுவலான். ஓகேங்களா. ஸ்விமிங் பூல் வில்லா 1.15 crore செஸ்ட் 2019 இன்னைக்கு 2.10 crore ஆக்சுவலாக வந்துட்டு. நான் சொல்றது எல்லாமே ஒரிஜினல் சேல் டீட். அன்றைக்கு போட்ட சேல் டீடும் இருக்கு, இன்னைக்கு போட்ட சேல் டீடும் இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி இப்போவே நீங்கள் பாருங்க கைட்லைன் வேல்யூ அடுத்த ஐ திங்க் செப்டம்பர் 1st வீக்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன வரும்னா எல்லா லொக்கேஷன்லையும் த கைட்லைன் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகுது ஆக்சுவலாக. இந்த மாதிரி போகும்போது நீங்கள் லேண்ட் ஓனர்ஷிப்போட ஒரு வில்லா வாங்குறீங்க அப்படின்னா லேண்டும் உங்களுக்கு கிடைக்குது, பிளாட் ஓனர் ஆயிடுறீங்க. வில்லாவும் உங்களுக்கு கிடைக்கும் போது லேண்ட் அப்ரிசியேஷனையும் முழுசாக என்ஜாய் பண்ணுவீங்க, வாடகையும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஆக்சுவலான். வாடகை வரட்டி நாளைக்கு நம்ம போய் அந்த ப்ராப்பர்ட்டியில் தங்க முடியும். ஓகே, ஒரு பாசிவ் இன்கமாக நீங்கள் வந்து மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு வரணும். ஓகே, நம்ம பேசிட்டு இருந்தோம் ஒரு பாசிவ் இன்கம் எங்கே உங்களுக்கு வரும், உங்கள் சேலரியோட சேர்த்து எனக்கு இன்னொரு இன்கம் வேணும் அப்படின்னா அது உங்களுக்கு வரப்போற ரெண்டல் ரெவன்யூ. ஓகேங்களா. ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டு வைக்கலாம். நிறைய பேர் என்ன வரும்போது அதிகபட்ச டவுட் என்ன இருக்குனா நான் எஃப்டியில் போட்டுமா ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா தான். எஃப்டியில் நீங்கள் போடுற அந்த 80 லட்சரூபா 10 வருஷம்னாலும் 80 லட்சரூபா தான் உங்களுக்கு இருக்கும், ஆனால் உங்களுக்கு வட்டி வந்துட்டு இருக்கும் ஆக்சுவலான். ஆனால் ப்ராப்பர்ட்டி அப்படி கிடையாது. லேண்டில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 80 லட்சம் போடும்போது அந்த லேண்ட் அப்ரிசியேஷன் ஆகுது, வில்லாவில் போடும்போது கூட உங்களுக்கு வாடகையும் கிடைக்குது. ஓகேங்களா, இதுதான் அதில் இருக்க க்ரோத். அப்படி இருக்கும்போது சென்னையில் ECR அண்ட் OMR அண்ட் பம்மல் அண்ட் போரூர் அண்ட் உங்களுக்கு வந்து எல்லா லொக்கேஷன்லையும் நம்ம வந்து வித் ரெண்டல் கேரண்டியோட லைஃப் டைம் ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட 1 bedroom ஃப்ரீயோட நம்ம வில்லா கொடுக்க போகிறோம் இந்த வாரம் உங்களுக்கு. ஜாக்பாட் ஆசை செட் அண்ட் இந்த விஜய் ப்ரொமோஷன் பட ப்ரொமோஷன் இருப்பார்ல, உங்களுக்கு பாட்டு வேணுமா
2: பாட்டு
1: சண்டை எனக்கு தெரியுது அவங்க மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்கேன்னு. அதே மாதிரி தான் இந்த வாரம் வில்லா வேணுமா வில்லா இருக்கு, பிளாட் வேணுமா பிளாட் இருக்கு உங்களுக்கு. ஸோ டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் இதில் கேம் பிளான். அண்ட் கால் பண்ணுங்க, ஒரு டீட்டெயில் கலெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுள் டைம்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. அண்ட் ஆஸ் ஐ செட் ஒரு விஷயம் சொல்லி நான் க்ளோஸ் பண்ணா, பியர் ப்ரெஷர்ஸ் காண்டி எதுவும் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக அதை வந்துட்டு என் பக்கத்து வீட்டுக்காரர் பெரிய பங்களா ஆகிட்டார், நானும் பங்களா வாங்கணும், என் எய்த்து வீட்டுக்காரர் பென்ஸ் ஆகிட்டாரு, நானும் பென்ஸ் வாங்கணும், அந்த மாதிரி பண்ணாதீங்க. பிகாஸ் நான் ரீசெண்டாக ஒருத்தர் மீட் பண்ணேன் எனக்கு வரதுக்கு முன்னாடி, ஐ வாஸ் ஸோ அவருக்கு வந்து அவரோட வீட்டை ஏமேல் எடுத்துட்டு போயிட்டார். அண்ட் என்ன பண்ணிட்டு போனார் அப்படின்னா சிம்பிளி அவருக்கு வந்து ப்ரெஷர் தான் ஃபேமிலியில். அண்ட் கல்யாணம் பண்ணுறது மட்டும் எப்படியாவது நீ வீடு வாங்கிடு, கல்யாணம் பண்ண முடியும் எப்படியாவது வீடு வாங்கினா அந்த மனுஷனுக்கு ஆல்ரெடி வந்து வயசு வந்து 29 தாண்டி 30 ஆகிடுச்சு. நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு போய் கல்யாணம் பண்ணுங்க, ஆக்சுவலாக வந்து வீடெல்லாம் பொறுமையாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா இதுதான் பகல்ல கோ சொல்கிறதுப்பா, நீ வந்து எப்படியாவது கையை கால ஓண்டி ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருப்பான்னு சொல்லி புஷ்பன் அப்படிலாம் எதுவும் தேவையே இல்லை. ஆக்சுவலாக வந்து ஓகேங்களா, நல்ல வாடகை வீட்லேயே ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. ஆக்சுவலாக வந்து ப்ராப்பர்ட்டின்றது டெஃபினெட்லி இஸ் அ காட்ஸ் பிளெஸிங். உங்களுக்குன்னு கடவுள் எழுதி வச்சிருப்பார் ஆக்சுவலா. அண்ட் இந்த தெருல இத்தனை நம்பர் வீடு உங்க வீடுன்ட்டு அது கண்டிப்பா யாராலையும் தட்ட முடியாது. கண்டிப்பா அந்த வீடு, கண்டிப்பா அந்த வீடு உங்களுக்கு வந்து சேரும், கவலையே படாதீங்க.
0: இந்த தெருல எத்தனாவது நம்பர் வீடுன்னு உங்களுக்கு கடவுள் எழுதிருச்சு. Such a nice thing to say actually.
1: கண்டிப்பா யா, அத நீங்க பக்கத்துல தேடினா கண்டிப்பா உங்களுக்கு
0: கிடைக்காது.
1: ஓகேங்களா? அந்த தெருல இருக்க வீடு உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்து உட்காரும் ஆக்சுவலா. வந்து அதனால அது எப்ப நடக்கும்ன்றதுக்காண்டி ப்ரேயர் பண்ணுங்க, ஹண்ட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. நம்ம அதுக்கான தேடல உருவாக்குங்க. அண்ட் பட் ஆனா பிரஷர் ஆகிக்காதீங்க. நிறைய பேர் ஐ ஃபீல் தட் இந்த ப்ராப்பர்ட்டி எப்படியாவது வாங்கிடணும், எப்படியாவது இஎம்ஐக்குல போய். நோ நோ நோ, இட்ஸ் நாட் ரிக்கே. ப்ராப்பர்ட்டி இஸ் அ மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங் டு டூ ஆக்சுவலா. வந்து அது ஆட்டோமேட்டிக்கா அமையும். ஓகேங்களா? நம்ம ஜஸ்ட் நம்ம வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் போனா போதும். இது அட்வைஸ் இல்ல, ஜஸ்ட் மை ஷேரிங்ஸ்.
0: நானே
1: எடுத்துக்கிறேன். அட்வைஸ் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு ஹாப்பி ஷேரிங்கா சொல்லணும்னா ரிலாக்ஸா இருங்க, கம்ஃபர்டபுளா இருங்க. ஆனா எங்க இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஐடியாலஜில இருங்க.
0: ஓகே, எனிவேஸ் கால் தம் 0547673111. ஐ சே அகேன் 0547673111. வேன் சிட்டியோட இந்த இவெண்ட் சனிக்கிழமை பாக்கரீஸ் ஹோட்டலில் துபாயிலையும், ஞாயிற்றுக்கிழமை அல் ஹயத் ஹோட்டல் கிங் ஃபைசல் ரோட் ஷார்ஜாலையும் நடக்குது. கால் தம் புக் அன் அப்பாயின்மெண்ட். கங்கராட்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
4: அப்போ இது எப்படி இருக்கு?
3: ஓணம் போடவையா?
5: அற்புதமான
4: Group of Companies.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: You are listening.

0: நிஜமாவே இன்னைக்கு நச்சு 100 பாட்டு இருக்கு.
1: நச்சு 100 பாட்டு பாட்டு.
2: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global's biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த villa book பண்ணாலும் 1 bedroom free. Brought to you by அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
5: We'll be back. Commercial break.
4: ALD Properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.
5: தமிழ் தமிழ் தமிழ்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: ஏய், உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
5: என்ன?
4: செப்டம்பர் 5 அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா?
5: ஃபார் வாட்?
4: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
5: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
4: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
5: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
4: செப்டம்பர் 5, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
2: தமிழ் எஃப்எம்ல இன்னைக்கு 100 பாட்டு போடுறேன்.

0: 89.4 Tamar FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
5: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
7: ஹே, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
2: என்ன?
7: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
2: ஃபார் வாட்?
7: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
2: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
7: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
2: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
7: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.
8: தமிழ் 89.4.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
2: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ai thodarndu tharpodu Burj Man Exit 1 Rag Bank arigilum Jaffa vil pudhiya kilai brahmandamaga thirakkapattullathu matrum
3: there is no place like home, there's no home like that.
4: We'll be back after a short commercial break.
0: JLT Properties in 4th

12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 056364 3646.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா நூறு பாட்டு போட்டா மாதிரி.
1: ப்ரோ ப்ரோ, நாங்க நூறு பாட்டே போடுறோம், ஜாலியா கேளுங்க.
2: நச்சுன்னு நூறு பாட்டு பாட்டு.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா?
6: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரி டே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
9: The Evening Correct, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த வில்லா புக் பண்ணாலும் 1 bedroom free. Brought to you by அன்னத்தங்கம் Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் Golden Diamonds, கராமா சென்டர், துபாய்.
2: என்னப்பா என்ன கண்ணாமூச்சியா?
6: தமிழ் FM-ல இன்னைக்கு

0: அதாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கோல்ட் நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
3: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் போடவையா? அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
3: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of Companies.
0: Tamil 89.4.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா? 89.4 செழித்தையும் தமிழை ஒளி.

0: எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: We'll be back after a short commercial break.
2: ALD Properties in 4th year.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு.

0: பதினஞ்சு வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: என்னப்பா என்ன கேட்டிருக்க? கண்ணாமூச்சியா? தமிழ் எஃப்எம்ல

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichyoda Prime Spotle, unga plotta book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
1: மேடம் ஒரு நிமிஷம். எஸ் தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
4: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அது இல்ல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
4: எது மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யார வர?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
4: டாமிட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும்

0: மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க
0: மசாலா கஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
2: there is no place like home. There's no home like that.
3: கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா? இது ஒரு கனவா?
4: கனவா இல்லவா?

0: செல்வமே.
1: 89.4 தமிழ் FM. அடுத்தது யாரோ, அடுத்தது யாரோ, எடுப்பதை யாரோ, எடுப்பதை யாரோ, எனதா உனதா, எனவே எனவே தவிக்கிது தவிக்கிது தவிக்கிது தவிக்கிது.

0: से कैसे बुलाया तुमने?
1: Rolex. Rolex.
2: Sir. Yes, sir.
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: ஒரு கதை சொல்லட்டா சார்?
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. சாட்டர்டே அகைன், எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் மீ அண்ட் ஐம் பேக். ஒரு வாரம் முடிச்சு எப்படா அடுத்த சாட்டர்டே வரும்ன்ற ஆர்வம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பிகாஸ் யூனோ லாஸ்ட் வீக் ஆல்சோ நான் சொல்லியிருந்தேன் ஐ மிஸ் யூ காய்ஸ் அ லாட் அப்படின்னு. அண்ட் நிறைய பேர் டிஎம் பண்ணுறீங்க, தேங்க்யூ ஸோ மச். இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்க, இன்னும் உங்கள் ஞாபகத்தில் நான் இருக்கிறேன், நான் இங்கே தொலைஞ்சு போல அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் வீக்கோட கதையை கேட்டு என்ன நிவேதா குழந்தைங்களுக்கான கதையில் இறங்கிட்டீங்க அப்படின்னு. அண்ட் நம்மளும் நிறைய கதைகள் குழந்தைங்களுக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். பிகாஸ் இன்னைக்கு ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து கதையெல்லாம் கேட்கறது இல்லை. இந்த கதை கேட்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? விஷுவலைஸ் நம்ம பண்ணோம். அதாவது ஒருத்தரை பற்றி நம்ம சொல்கிறோம், ஒரு இடத்த பற்றி சொல்கிறோம், அங்கே ஒரு மலை இருக்குது, அந்த மலை மேலே ரெண்டு மரம் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லும் போது அது எப்படிப்பட்ட மலை, அந்த மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் மைண்டுக்குள்ளே ஒரு விஷுவல் போடுவோம். அந்த விஷுவலைசேஷன் என்ன ஆகும்னா குழந்தைங்க மத்தியில் ஒரு பெரிய க்ரியேட்டிவிட்டியை உண்டாக்கும். அப்படி தான் நாம் சுயமாக சிந்திக்கிறது, நமக்கு வந்து இந்த கலர்ஸை மேட்ச் பண்ண தெரியறது எல்லாமே உருவாகுது. அது இல்லாமல் அந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு பிக்சராகவே பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கான தனிப்பட்ட க்ரியேட்டிவிட்டி காணாமல் போயிடும். ஸோ நீங்களும் சம்டைம்ஸ் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் அந்த ஃபோன் ஸ்க்ரீனிங் டைம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்காந்து உங்கள் குழந்தைங்களுக்கான ஒரு கதையை சொல்லி கொடுங்க, இல்லையா அவங்கள ஒரு புக் படிக்கிற ஹேபிட் கொண்டு வாங்க. அண்ட் முடிஞ்சா என்னுடைய கதையும் கேட்க வைங்க. 89.4 தமிழ் FM குட்டி ஸ்டோரியில். ஸோ இன்னைக்கான கதை இட்ஸ் நாட் அபவுட் கிட்ஸ், இட்ஸ் அபவுட் சம்மன். ஒரு சொல்லாத ஒரு காதல், புரியாத ஒரு காதல், இதெல்லாம் இருக்குல்ல, இது மாதிரி தெரியாத ஒரு காதல். இவங்க யார், இவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு எந்த பதிலும் கிடைக்காம, எந்த ஒரு க்ளோஷரும் கிடைக்காம முடிவடைந்த காதலான கூட புரியாத ஒரு காதல். அதுக்காக மூணு கதாபாத்திரங்கள் வராங்க இந்த கதைக்குள்ள. அந்த கதாபாத்திரங்கள் யார் யார், யாருக்கும் யாருக்கும் காதல், யார் அப்படி சொல்லாமல் போனாங்க, என்ன ஒரு க்ளோஷர் கொடுக்காம விட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் 89.4 தமிழ் FM குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜி நிவேதா.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: கோல் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
4: அப்போ இது எப்படி இருக்கு?
3: ஓணம் போடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
4: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
3: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. ஆகஸ்ட் 17th டு செப்டம்பர் 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் சாரி கிஃப்டா கிடைக்கும். பிளஸ் அப் டு 50% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் டைமண்ட் ஜுவல்லரி. ஐஸ்வர்யத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகையை அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
1: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை Tavasul Group of Companies.
0: Tamil 89.4.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
8: என்னப்பா என்னிட்டு இருக்க, கண்ணாமூச்சியா?
9: தமிழ் FM

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா.
2: வாங்க கதைக்குள்ள போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜி நிவேதா. இந்த கதை ஆரம்பிக்கிறது ஒரு நடு ராத்திரியில. நல்ல இருந்த ராத்திரியில ஒரு பொண்ணு தன்னந்தனியா கார் ஓட்டிட்டு போறா. அந்த காருக்குள்ள எம்எஸ்வி பாட்டு கேக்குது. யாரு எம்எஸ்வின்னு கேட்டாதீங்க, பழைய மியூசிக் டிரெக்டர். இந்த காலத்துல எம்எஸ்வி பாட்டு கேட்கிற ஒரு பொண்ணு. அவ சந்தோஷமா அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே ஊருக்குள்ள போறா. ஹைவேஸ்ல இருந்து அந்த ரோடு கனெக்ட் ஆகி ஊருக்குள்ள போகுது. கரெக்டா ஊருக்குள்ள போறதுக்கு கார் திரும்புது. பைக்ல வந்த ஒரு பையன் காரு முன்னாடி விழுந்துட்டான். அச்சோ போச்சு, வீட்டுக்கு போனா அம்மா அப்பா நம்மள ஒரு வழி பண்ண போறாங்க, பத்திரமா வீட்டுக்கு வானு சொன்னா ஆக்சிடென்ட் பண்ணிட்டேடின்னு கேள்வி கேட்க போறாங்க. இந்த பதட்டத்தோட காரை விட்டு இறங்கி போய் பார்த்தா அவரு கொஞ்சம் லைட்டா இருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சிருச்சு. சரி ஓகே, அவருக்கு லைட்டா அடியும் பட்டிருக்கு, இப்ப அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணுமான்னு இங்க நீங்க ஓகேவா உங்களை ஹாஸ்பிட்டல் எதுவும் கூட்டு போகணுமான்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, நீங்க கொஞ்சம் என் வீட்டுல மட்டும் என்ன விட்டுருங்க அது போதும் அப்படின்னு சொல்றாரு. உங்க பைக்கு அது இங்க கிடக்குறோம், நான் காலில் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே பேருக்கீரி எதுவும் கேட்கல. அவரை வந்து கார்ல ஏத்தி உட்கார வச்சுட்டு, சரி ஓகே நம்ம தான் இடிச்சோம், நம்ம கொண்டு போய் அவரை வந்து அவர் வீட்டுல இறக்கிட்டுறோம் அப்படின்னு முடிவு பண்ணி கார்ல ஏத்துறாங்க. அப்படியே கார்ல போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து பேசினவர் தான், எங்க எக்ஸனை விட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அவ பேரு திவ்யா. பேர் மாதிரி ஆளும் அழகு. ஆனா என்ன, என்ன தான் டாக்ஸிக்ன்டா, என் வேலை பிடிக்கலையா, நான் பேசுறது பிடிக்கலையா, நான் சும்மா சும்மா பேசிட்டே இருக்கணும், இப்படி பேச ஆரம்பிச்சவர் நிறுத்தவே இல்லை. அதுக்கப்புறம், ஏங்க இவ்வளோ நீளமா முடி வச்சிருக்கீங்க, எப்படிங்க மெயின்டைன் பண்றீங்க, முடியல உங்களுக்கு கொட்டாது, ஆமா நீயும் பெருசு பெருசா வச்சிருக்கீங்க, யாரையாவது ஹர்ட் பண்ணிட மாட்டீங்க, இப்படி பேசினவர்கிட்ட அவங்க ஒரே வார்த்தை தான் கேட்டாங்க, உங்க வீடு இங்க. அப்படியே நேரம் போனீங்கன்னா அங்க முக்கில முனையில ஒரு பிள்ளையார் கோயில் தெரியுதா, அதுக்கு பக்கத்துலயே ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, சாய் ஹோம்ஸ், அதுதான் நம்ம வீடு. அப்பாடா இவரை கொண்டு போய் அங்க விட்டா போதும் அப்படின்னு நேர கார் சாய் ஹோம்ஸ் வாசல்ல நிக்குது. 89.4 தமிழ் எஃப்எம் குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜி நிவேதா.

0: இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு. தனியாவே பண்ற ஈவினிங் கார்.
1: நீ போகாத. போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பை. அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening. Evening Karak with me RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
2: The Evening Correct, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ. Brought to you by அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: We'll be back after a short commercial break.
4: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
5: Denso's UAE's first distributor, 1982 lerunde Danya Refrigeration oda mukhyamana angam.
6: JM brand AC da.
5: JM brand AC da.
7: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
8: Tamil

0: ஒரு கதை சொல்லட்டா சார்?
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. தாரசாய் ஹோம்ஸ் வாசல்ல நிக்குது 89.4 தமிழ் FM குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ஜுன வேதா. சரி, இவர் எங்க அப்படியே இறக்கி விட்டு போயிருவோம்னு பார்த்தா கார விட்டு இறங்க மாட்டேங்கிறாரு. எங்க பிளீஸுங்க, உங்க வீடு வந்துருச்சு, இறங்குங்க அப்படின்னா. எங்க என்னால சுத்தமா நடக்க முடியல, கொஞ்சம் என்ன வீடு வரைக்கும் கொண்டு போய் விடுறீங்களா அப்படின்னு ஒன்னு தல வீதியே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பொண்ணு அவரை அப்படியே கைத்தாங்களா கூட்டிட்டு போய் லிப்ட்ல ஏத்தி விட்டு அவரோட வீட்டுல கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. நான் போயிட்டு வரேங்க, என்ன ஆள் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவரை இறக்கி விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பினதுக்கு அப்புறம் முடிச்சிருச்சு அப்படின்னு நினைப்பீங்க. இல்ல, இப்போ திடீர்னு தூக்கத்துல இருந்து அலறி அடிச்சு எஞ்சிக்கிறாரு. அவங்க போயிட்டாங்க. டக்குன்னு பார்த்தா தூக்கம் கலைஞ்சிருச்சு. ஓ, இது அத்தனை கனவா அப்படின்னு ஹரி நினைக்கிறாரு. எஸ், ஹரி தான் கதையோட நாயகர். இதெல்லாம் கனவுதான் நினைச்சிட்டு அப்படியே நேரா போகும்போது அவருடைய பெட்ரூம்ல இருக்கக்கூடிய கண்ணாடியில ஒரு பொட்டு. நாம மட்டும் தனியா இருக்க அந்த வீட்டுல இந்த பொட்டு எங்க இருந்து வந்துச்சு? நேத்து கண்டது கனவு தானே? சரி, யாரும் வரல. அப்புறமா நேரா கிச்சனுக்குள்ள போறாரு. அங்க குடிச்ச காஃபி கப் இருக்கு, அதுக்கு கீழே தேங்க்ஸ் ஃபார் த காஃபி அப்படின்னு எழுதி இருக்கு. குடிச்ச காஃபி கப்பு, தேங்க்ஸ் ஃபார் த காஃபி, அங்க ஒரு பொட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப அது கனவு இல்லையா? நம்மள ஒரு பொண்ணு கொண்டு விட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு போயிடுச்சா? இதெல்லாம் ஹரி மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. உடனே, ஆமா, நம்ம பைக் எங்க? வேக வேகமா லெப்ட்ல இருந்து கீழே வந்து பார்த்தா பாஸ் இல்ல, பைக் இல்ல. அப்போ கனவு இல்ல, நிஜமாவே நடந்த சம்பவம். அந்த பொண்ணு யாரு? வீட்டுல கொண்டு என்னை வந்து விட்டது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கு மேல காஃபி குடிச்சது, இந்த போட்டு, இது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு ஒரு தேங்க்ஸ் சொல்லணுமேனு யோசிச்சுட்டே இருக்கும்போது யாரோ காலிங் பெல் அழுத்துறாங்க. யாருன்னு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் 89.4 தமிழ் FM. இது குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜே நிவேதா.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: தமிழ் 89.4 செழித்தையும் தமிழி ஒளி.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. நம்ம எதிர்பார்க்கறது எதிர்பார்த்தபடியே நடந்தா லைஃப்ல என்ன சுவாரஸ்யம், எதிர்பார்க்காத மாதிரி நடந்தா தானே சுவாரஸ்யம். 89.4 தமிழ் எஃப்எம் இன் குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜி நிவேதா. கதவை திறந்து பார்த்தா அவங்க அண்ணன், ஏண்டா டேய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, எங்கடா வண்டி, என்னடா பண்ண வண்டியா அப்படின்னு கேக்குறாரு. ஒன்னும் புரியாம முழிக்கிறாரு ஹரி. ஏன்னா வாசல் நிக்கிறது அண்ணன், அண்ணன் பேர்ல தான் பைக் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அண்ணன் பைக் எடுத்துட்டு போய் தான் தம்பி அங்கேயே விட்டு வந்திருக்கிறாரு. அங்கே இருந்த போலீஸ் அந்த பைக் நம்பரை பார்த்து பைக் யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அவங்களுக்கு கால் பண்ணிருக்கிறாரு. அண்ணன் போனை எடுத்திருக்கிறாரு, பார்த்தா வண்டியை வந்து சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ராத்திரி எங்க போன, என்ன ஆச்சு, வண்டிக்கு என்ன ஆச்சு, திவ்யா போனதே நினைச்சு இன்ன வரைக்கும் புலம்பிட்டு இருக்கியா, கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பு இல்லையா, இப்பதான் ஒரு புது வேலை கிடைச்சிருக்கு, அந்த வேலையை சஸ்டெயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு இல்லாம நீ இப்படி சுத்திட்டு இருந்தனா, நாளைக்கு எந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணாது, அதுக்கப்புறம் நீ கடைசி வரைக்கும் சிங்கிளா தான் இருக்கணும்னு பெரிய அட்வைஸ போடுறாரு. அதை கேட்ட உடனே ஹரி, சரி சரி சரி, அட்வைஸ்லாம் நிறுத்து, நான் எங்கே வண்டி விட்டேன், எப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன், என் வீட்டில் எப்படி குடித்த காஃபி கப் இருக்குது, இது எதுவுமே புரியாமல் நானே முழிச்சிக்கிட்டு இருக்கேன், நீ வேற ஏன்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால். அந்த பக்கம் பேசுறது யாருன்னா சுமித்ரா. இவங்க யாரு, நம்ம ஹரியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏண்டா உனக்கு கஷ்டப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தனே, அந்த வேலைக்கு டைமுக்கு வரணும்னு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா, நேரத்தை பாரு, 9:30 இப்ப வரைக்கும் நீ ஆபீஸ்க்கு வரல, 10 நிமிஷத்துல நீ ஆபீஸ்ல இல்ல அப்படின்னா உன் வேலை இருக்குமா இருக்காதான்னு என்னால கேரண்டியே சொல்ல முடியாதுன்னு சுமித்ராவும் காலையிலே கத்த ஆரம்பிச்சாச்சு. சோ ஹரி காலையிலேயே அண்ணன் கிட்ட இருந்தும் திட்டு வாங்கியாச்சு, சுமித்ரா கிட்ட இருந்தும் திட்டு வாங்கியாச்சு. அதெல்லாம் விடுங்க, இப்ப ஹரி எப்படி ஆபீஸ் போவாரு, பைக்கு தான் சீஸ் பண்ணிட்டாங்களே, அண்ணன் இருக்க கவலை என்ன அப்படின்னு சொல்லி நீ அப்படியே நிறக்கி விடு, சாயங்காலமா ஸ்டேஷன் போயிட்டு நானே கையெழுத்து போட்டு வண்டியை கொண்டு வரேன், என்ன சொல்ற, அப்படி உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நானும் வரனேன், இப்ப கொண்டு போய் உன்னை விடுறேன், சாயங்காலம் நானே உன்னை பிக் பண்ணிட்டு நேரா நம்ம ஸ்டேஷனுக்கு போவோம்னு ஆபீஸ்க்கு போறாங்க. ஆபீஸ்லதான் ட்விஸ்ட் நடக்குது. 89.4 தமிழ் FM இன் குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜி நிவேதா.

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. ஆபீஸ் பாஸ் இல்ல அண்ணன் கார்ல வந்து இறங்கியாச்சு. மரியாதையா டைம்க்கு வந்துரு, என்னை இங்க காக்க வைக்காத, போய் வண்டி எடுக்கணும், என்னால போலீஸ் பின்னாடி அலைய முடியாது அப்படின்னு அண்ணன் புலம்ப ஆரம்பிச்ச உடனே, சரி சரி சரி சரி டைம்க்கு வந்துடுறேன், டா டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நம்ம ஹரி. 89.4 தமிழ் எஃப்எம் குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ச்சனா வேதா. வேக வேகமா ஆபீஸ்க்குள்ள ஓடும்போது வாசல்ல நிக்கிறாங்க சுமித்ரா. சீக்கிரம் போய் உன் கேபின்ல உட்காரு, புது பாஸ் வரப்போறாங்க. அந்த லேடி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க, நீ அவங்க வரத்துக்குள்ள போய் உன் சீட்ல உட்காருல, என்னையும் சேர்த்து தாண்டா திட்டுவாங்க, புரிஞ்சுக்கூடா அப்படின்னு சொன்னதும் சரி சரின்னு வேகமா ஓடி லெப்ட் குள்ள போகும்போதுதான் டக்குன்னு ஒரு ஸ்பார்க் வருது அறிக்கை. இந்த வாசனை, இந்த வாசனை, இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், எனக்கு இது எங்கேயோ ஃபீல் ஆயிருக்கு அப்படிங்கும் போது அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் வரும்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமா பிளர்ரா ஒரு ஒரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. நேத்து நடந்தது கனவு இல்லை, நிஜம். ஒரு பொண்ணு என்னை கார்ல வீட்டுல டிராப் பண்ணிச்சு, அந்த பொண்ணுகிட்டயும் இதே மாதிரி பெர்ஃப்யூம் வாசனை தான் வந்துச்சு. இப்போ யார் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு ஹை ஹீல்ஸில் ஒரு பொண்ணு ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி போகிறது மட்டும்தான் தெரியுது. அந்த பொண்ணு அவரால் யார் என்னன்னு பார்க்க முடியல. வேகமாக மண்டையிலே ஒரு தட்டு, சுமித்ரா லிஃப்ட் வாசலில் நிற்காமல் வேகமாக உன் சீட்டில் போய் உக்காருன்னு துரத்துறாங்க. நேரமாக போய் உக்காந்தாச்சு. புது லேடி பாஸ் பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட், டைமுக்கு வரணும் இல்லை நான் வேலை போயிடும், கொடுக்குற டாஸ்க் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணும், இப்படி எல்லாரும் புலம்புறாங்க. அவங்க பேர் என்னன்னு தெரியல, ஆள் என்னன்னு தெரியல. ஹரிக்கும் இதே மாதிரி குழப்பங்கள் இருக்கு. ஆனா ஹரி மனசுல இப்போ அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துச்சுல, போன் நம்பரு போட்டோ கொடுத்துட்டு போயிருந்தா நான் போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருப்பேன், இதே மைண்ட்ல ஓட்டிட்டே இருக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இன்னொரு விஷயமும் ஸ்பார்க் ஆயிருக்குல்ல, இந்த பெர்ஃப்யூம். அப்போ ஒருவேளை அந்த பொண்ணு நம்ம ஆபீஸ்ல வேலை பார்த்தா, அதை கண்டுபிடிப்போன பொண்ணை கண்டுபிடிக்கிற வேலையில இறங்க போறாரு வித் ஹெல்ப் ஆஃப் சுமித்ரா. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம். இது குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ஜுன் வேதா.
2: 1, 2, 3, 4, 5, 7, 9, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118

0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
5: ALD Properties இன் 4வது ஆண்டு

12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: ஒரு கதை சொல்லிட்ட சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. சோ எஸ், அடுத்த டார்கெட் ஹரிதா. 89.4 தமிழ் எஃப்எம் இன் குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜி நிவேதா. மைண்ட்குள்ள பல கால்குலேஷன்ஸ் வந்து ஹரி போட்டுட்டு இருக்காரு. ஆனா இப்ப வந்து பாஸ் கூப்பிட்டுட்டாங்க. போய் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டா நீல முடியோட பெரிய பெரிய நெயில்ஸோட அழகான கண்களோட ஒரு பொண்ணு. அப்படியே அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்காரு. ஆஹா, இவங்க ரொம்ப அழகா இருக்காங்களே அப்படின்னு. ஹரி, உங்களுக்கு நான் பேசுறது கேட்குதா இல்லையா, என்னென்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க சத்தமா பேசுறாங்க. அப்படியே சைலண்டா கீழே அவங்களுடைய நேம் போர்டு இருக்கு, அதுலதான் பார்க்கும்போது தெரியுது ராஜேஸ்வரி. ஆஹா, பேருக்கும் ஆளுக்கும் சுத்தமா சம்மந்தம் இல்லை, ஆனா ஆள் அழகா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணை ரசிக்கிறாங்க. ஆனா அவங்கதான் லேடி பாஸ். அதுக்கப்புறம் தான் ஹரி மைண்ட்ல, ஆமா நேத்து நம்மள ட்ரா பண்ண பொண்ணுக்கும் முடி நீளமா இருந்துச்சு, நீல்ஸ் எல்லாம் பெருசு பெருசா இருந்துச்சு, ஒருவேளை இவங்களா இருப்பாங்களோ. அப்படியே பக்கத்துல போய் அவங்க பெர்ஃபியூம் வாசனை கொஞ்சம் ஃபீல் ஆகுதான்னு ட்ரை பண்றாரு. ஆனா லேடி பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்டன்ஸ்லயே கீப் பண்ணி பேசிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹரியை கண்டமேனிக்கு திட்டிட்டு வெளியில அனுப்பிடுறாங்க. வெளில வந்த ஹரி எல்லா கதையும் சுமித்ரா கிட்ட சொல்லுவாங்க. உனக்கு ஒரு வேலை கஷ்டப்பட்டு நான் வாங்கி கொடுத்துருக்கேன், அந்த வேலையை காப்பாத்துறதுதான் முக்கியம். இப்போ அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதோ இல்ல உன்னை நேத்து எந்த பொண்ணு ட்ராப் பண்ணிச்சோ அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதோ வேலை கிடையாது. உறிஞ்சிச்சானு அட்வைஸ் பண்ணாலும் நம்ம மனசு கேக்குமா? கேட்காது. ஹரி மனசும் கேட்கல. எப்படிதான் கண்டுபிடிப்பாரு ஹரி? தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க
0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.
4: We'll be back after a short commercial break. 89.4

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

இருநூறு பேர். இந்த 200 பேர்ல எத்தனை பொண்ணுங்க வேலை பார்க்கறாங்க? ஒரு 50-60 பொண்ணுங்க. இந்த 50-60 பொண்ணுங்கள எத்தனை பேருக்கு ஒரு வெனிலா காஃபி மிக்ஸ் இருக்கக்கூடிய பெர்ஃபியூம் போட்டு வருவாங்க? எனக்கு எப்படி தெரியும்? கம்மியா தானே இருப்பாங்க, நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு. எஸ் ஹரி மீண்டும் அதே டாபிக் உள்ள வந்துட்டாரு. 89.4 தமிழ் FM குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ஜுன வேதா. சுமித்ரா கிட்ட அவர் இன்னைக்குள்ள அந்த பொண்ணு யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன், ஏன்னா ஆபீஸ்க்குள்ள வரும்போது என்னால அந்த பெர்ஃபியூம் ஸ்மெல் பண்ண முடிச்சது. ஒருவேளை அந்த பொண்ணுதான் என்ன ட்ராப் பண்ண பொண்ணா இருந்துச்சு அப்படின்னா என் வேலை மிச்சம் தானே. இதை கேட்டுட்டே இருக்கும்போது அந்த ஸ்மெல், அதாவது அந்த காஃபி வனிலா ஸ்மெல் அப்படியே அவரை கிராஸ் பண்ணி போகுது. வேக வேகமா திரும்பி பார்த்தா நீல மூடி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்க்க முடியல, ஏன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு டைமிங். வேக வேகமா யாருன்னு போய் பார்த்தா அவங்க தான் அந்த லேடி பாஸ் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இவங்க கிட்ட போய் நீங்க தான் என்ன நேத்து வீட்டுல ட்ராப் பண்ணீங்களான்னு கேட்டா, ஒருவேளை திட்டாங்கன்னா, ஒருவேளை வேலை விட்டு தூக்கிட்டாங்கன்னா, வேலை போச்சுன்னா வீட்டுக்குள்ள சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லவ் புட்டுக்குச்சு, திவ்யா நோ சொல்லி போயிட்டா. இப்ப ராஜேஸ்வரினால வேலை போச்சுன்னா என்ன பண்றது? பேசாம அமைதியா இருந்துருவோமா? இந்த டாபிக்கும் இந்த டிஸ்கஷனும் ஒரு மைண்டுக்குள்ளே ஓடும்போது சுமித்ரா, வேலை பார்க்கற தவிர எல்லா வேலையும் பண்ணு, போய் வேலையை பாருடான்னு சொல்லி வேலை முடிய போகுது. அதாவது அப்படி இப்படின்னு அவர் ஏதோ பேத்தி ஒரு 6 ஆக்கிட்டாரு. 6 ஆச்சு வேலை முடிச்சு கீழே போய் பார்க்கும்போது ஒரு ரெட் கலர் கார். இந்த ரெட் கலர் கார் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே. அப்படியே மைண்ட்ல ரீவைண்ட் பண்ணி ஓட்டுறாரு, ஃபிகர் அவுட் பண்ணிட்டாரு. எஸ் இட் இஸ் த சேம் கேர்ள். ராஜேஸ்வரி தான் நேத்து என்ன வீட்டில் ட்ராப் பண்ணது. நேரா போறாரு, கார் முன்னாடி எட்டி பாக்குறாரு. அவர் கண்ணில் படுது MSV. அவருக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. கேட்கலான காரை வழி மறைக்கும் போது ராஜேஸ்வரிக்கு ஒண்ணுமே புரியல. எஸ் உங்களுக்கும் புரியாது, புரியணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 89.4 தமிழ் FM. இது குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ஜுன வேதா.

0: ஷோ தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
0: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா?
5: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
8: The Evening Correct, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த வில்லா புக் பண்ணாலும் 1 bedroom free. Brought to you by அன்னத்தங்கம் Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் Gold and Diamonds, கராமா சென்டர், துபாய்.
9: கண்ணாடா, ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.
10: Bro, நாங்க 100 பாட்டே போடுறோம், ஜாலியா கேளுங்க.
11: நச்சுன்னு 100 பாட்டு.
12: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்,

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. ராஜேஸ்வரிக்கா ரொம்ப கோபம். அதாவது இவர் ஒரு நியூ எம்ப்ளாயி, இவங்க ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க. இவங்களா எப்பவுமே ஆபீஸ்ல டெக்கரம் டீசன்சி இதை மெயின்டைன் பண்ண நினைக்கக்கூடிய ஒரு பர்சன், இந்த மாதிரி கத்துறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. காரை விட்டு இறங்கி, ஹரி உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனஸ் இல்லை, நீங்கள் எதுக்கு கத்துறீங்கன்னு யாருக்கும் புரிய கூட இல்லை, என்ன தான் நடந்துச்சு, ஏன் இப்படி கத்துறீங்கன்னு உடனே, நீங்கள் தானே என்ன ட்ராப் பண்ணீங்க, நீங்கள் தானே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்க, உண்மையை ஒத்துக்கோங்கன்னு உடனே செமையாக்கும் வந்து, நீங்கள் என்ன பண்ணுங்க நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வாங்க, உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சுமித்ரா தூரமாக இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னேன், நாளைக்கு உன்னை வர சொன்னது அவங்க தான் உன்னை ட்ராப் பண்ணாங்களான்னு சொல்றதுக்கு இல்ல, உன்னை வேலையை விட்டு தூக்குறது தான், பார்த்துக்கோ. அதோட முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போனவர் பல விஷயங்களை யோசிச்சுட்டு அடுத்த நாள் கண்டிப்பா ஒத்துக்கு போறாங்கிற தைரியமா வராரு. அவங்கள கேபின் கூப்பிடுறாங்க. அப்போ ராஜேஸ்வரி விஷயம் சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க இங்க வேலை பார்க்க வந்திருக்கீங்க, இங்க வேலை பார்க்கணும், அதை தவிர மிச்ச எல்லா வேலையும் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வேலை போயிடும். ஸோ உங்க ஜாப் உங்களுக்கு செக்யூரா இருக்கணும் அப்படின்னா ஒர்க் பண்ணுங்க, மத்த எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, யூ கேன் கூனாவ் அப்படின்னு சொன்னதோட முடிஞ்சிருச்சு. இப்போ இவரா முடிவு பண்ணிட்டாரு இவங்க தான் அப்படின்னு. ஆனா என்ன வரைக்கும் ராஜேஸ்வரி ஒத்துக்கவும் இல்லை. ராஜேஸ்வரி ஒத்துக்காததுனால இல்லைன்னு ஆயிடாது, அதே நேரத்துல ஆமானும் ஆயிடாது. சோ இந்த கதை இங்க இப்படியே முடியுது. இந்த மாதிரி எங்கேயாவது யாராவது நமக்கு உதவி பண்ணிருப்பாங்க, அவங்க யாருன்னே தெரியாம மறந்து போற அளவுக்கு நம்ம ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டியும் இருப்போம், திருப்பி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருப்போம், கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கும். இந்த மாதிரி கதைகள் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 0502528940. அதே மாதிரி ஆர்ஜி நிவேதா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம்லயும் உங்களுடைய கதைகளை சொல்ல மறத்துறாதீங்க. 99.4 தமிழ்நாடு சோசியல் மீடியா பேஜஸ்லயும் கதைகளை சொல்ல மறத்துறாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோட நான் அடுத்த வீக் உங்களை மீட் பண்றேன். அன்டில் திஸ் இஸ் யோர் ஆர்ஜி நிவேதா சைனிங் ஆஃப். திஸ் இஸ் குட்டி ஸ்டோரி with me Arjun Nivedha only on 89.4 Tamil FM. Stay tuned.
2: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
3: தமிழ் FM ல

0: மணி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
0: தமிழ் 89.4.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: ஸ்கூல் சீசன் வந்தாச்சு, அப்போ ஸ்கூல் ஷாப்பிங்க்கு தனியா ஒரு பட்ஜெட் ஒதுக்கணுமே யோசிக்கிறீங்களா? sunday.ae back to school offers வந்தாச்சு. எல்லா ஸ்டேஷனரி ஸ்கூல் சப்ளைஸ்லயும் 10% to 60% off. Visit sunday.ae.
2: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
1: என்னடா ஷேர் மார்க்கெட்ல ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போறியா?
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
1: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
0: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
3: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
4: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
1: அப்போ இது எப்படி இருக்கு?
0: ஓணம் போடவையா? அற்புதமான
1: group of companies.
3: Tamil 89.4.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன் ஒரு பைய ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
4: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
4: டாமிட்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
4: அடிங்க.
1: மசாலா கஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
6: there is no place like home. There's no home like that. You are listening.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: जो कैसे बोले तुमने रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: தவிட பெஸ்டா என்டர்டெயின்மென்ட் ஒரு FM காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்ரா
4: 89.4
5: we are about to take it back.
6: You are listening to Club Tamil only on 89.4.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: ஹே, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
4: என்ன?
3: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
4: ஃபார் வாட்?
3: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
4: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
3: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
4: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
3: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.
11: You're rocking with the DJ that keeps the hits coming.
12: Love Tamil on 89.4 Tamil FM.

0: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
2: The Evening Karak, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த villa book பண்ணாலும் 1 bedroom free. Brought to you by அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: We'll be back after a short commercial break.
2: VNCT Global's biggest Tamil Nadu land and plots property show. Coming Friday, Saturday and Sunday, Dubai மற்றும் ஷார்ஜால முதல் முறையா தமிழ்நாடோட டாப் 3 சிட்டிஸான கோயம்புத்தூர் சிட்டி, சிங்காநல்லூர்ல, சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர்ல, மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்துல 1200 ஸ்கொயர் ஃபீட் முதல் 3000 ஸ்கொயர் ஃபீட் வரை கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸ் கிராண்ட் லான்ச் பண்ண போறாங்க. உங்க லேண்ட் மட்டும் வாங்க அண்ட் இன்வெஸ்ட் பண்ண பெஸ்ட் சான்ஸ். பிளாட்ஸ் பிரைஸ் வெறும் 33 lakh முதல் அண்ட் மந்த்லி இஎம்ஐ வெறும் 900 திர்ஹாம்ஸ்ல. லான்ச் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ஃப்ரீ பட்டா அண்ட் ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல்.
4: மீட் VNCT டீம் ஆன் ஆகஸ்ட் 28th, 29th, Friday and Saturday, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bujman Metro Station, Dubai. And August 30th, Sunday, 10 a.m. to 8 p.m. at Sharjah Al Hayat Hotel, King Faisal Road, Sharjah. Call 054-767-3111. 054-767-3111.
5: Alansari Exchange Varia transact panni unga panatha double panunga. Inna summer la Alansari Exchange Varia neenga pandra ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வாலிட் அண்டில் 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
3: தமிழ் 89.4.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
3: Listening to Club Tamil only on 89.4 Tamil FM. Rockin' with the best.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஸ்கூல் சீசன் வந்தாச்சு, அப்போ ஸ்கூல் ஷாப்பிங்க்கு தனியா ஒரு பட்ஜெட் ஒதுக்கணுமே யோசிக்கிறீங்களா? sunday.ae-ல back to school offers வந்தாச்சு. எல்லா ஸ்டேஷனரி ஸ்கூல் சப்ளைஸ்லயும் 10-60% off. Visit sunday.ae.
4: தமிழ் 89.4
5: செழித்தையும் தமிழி ஒளி.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: டப்ஸா டொமே.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
1: We are about to take it back. You are listening to Club Tamil only on 89.4.

0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
3: Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
5: ஹே, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
2: என்ன?
5: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
2: ஃபார் வாட்?
5: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
2: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
5: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
2: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
5: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.

0: Monday to Friday 7 AM to 11 AM. Mercil Morning with me Kirtana on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
2: இங்க நான்தா கிங். நான் போடுறதுதான் பாட்டு. அத கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
3: You're rocking with the DJ that keeps the hits coming.
0: Love Tamil on 89.4 Tamil FM.

0: இன்ஃபோ தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home, there is no home like that.
4: We'll be back after a short commercial break.
5: BNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show Dubai matrum Sharjah will coming Friday, Saturday and Sunday 3-day special event. Namma Coimbatore city kulla first time villa plots kudukka poranga. Innum special offer ah, namma BNCT la endha villa book pannalum 1 bedroom free. Chennai ECR, OMR, Pammal and Porur, Coimbatore la top city locations la 2 BHK book panna 3 BHK villa, 3 BHK book panna 4 BHK villa, 4 BHK book panna 5 bedroom bungalow. Kudave AC TV fridge cot ne unga villa va fully furnished ah book pannunga. 15 years free maintenance offer oda 3 days biggest Tamil Nadu villa and plot property show. In the villa book pannalo 1 bedroom free.
6: Meet VNCT team on August 28th, 29th, Friday and Saturday 10 a.m. to 8 p.m. Park Ridges Hotel near Burjman Metro Station, Dubai, and August 30th, Sunday 10 a.m. to 8 p.m. at Sharjah Al Hayat Hotel, King Faisal Road, Sharjah. Call 054-767-3111. 054-767-3111.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: You are listening to Club Tamil only on 89.4.

You are listening to Club Tamil only on 89.5.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல்.
2: வணக்கம், நான் நினைவுகள்.
1: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: ஸ்கூல் சீசன் வந்தாச்சு, அப்போ ஸ்கூல் ஷாப்பிங்க்கு தனியா ஒரு பட்ஜெட் ஒதுக்கணுமே யோசிக்கிறீங்களா? sunday.ae ல பேக் டு ஸ்கூல் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. எல்லா ஸ்டேஷனரி ஸ்கூல் சப்ளைஸ்லயும் 10-60% ஆஃப். விசிட் sunday.ae.
5: தமிழ் 89.4.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா?

0: ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய் அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த வில்லா புக் பண்ணாலும் 1 bedroom free. Brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
5: Club Tamil, only on 89.4 Tamil FM.
6: Saroja, Sama Nikala.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் FM ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
4: You're rocking with the DJ that keeps the hits coming.
5: Love.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: We'll be back. Short commercial break.
2: VNCT Global's biggest Tamil Nadu land and plots property show. Coming Friday, Saturday and Sunday, Dubai மற்றும் ஷார்ஜால முதல் முறையா தமிழ்நாடோட டாப் 3 சிட்டிஸான கோயம்புத்தூர் சிட்டி, சிங்காநல்லூர்ல, சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர்ல, மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்துல 1200 ஸ்கொயர் ஃபீட் முதல் 3000 ஸ்கொயர் ஃபீட் வரை கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸ் கிராண்ட் லான்ச் பண்ண போறாங்க. உங்க லேண்ட் மட்டும் வாங்க அண்ட் இன்வெஸ்ட் பண்ண பெஸ்ட் சான்ஸ். பிளாட்ஸ் பிரைஸ் வெறும் 33 லட்சம் முதல் அண்ட் மந்த்லி இஎம்ஐ வெறும் 900 திர்ஹாம்ஸ்ல. லான்ச் offer of free registration, free patta and free construction approval.
3: Meet VNCT team on August 28th, 29th, Friday and Saturday, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bujman Metro Station, Dubai. And August 30th, Sunday, 10 a.m. to 8 p.m. at Sharjah Al Hayat Hotel, King Faisal Road, Sharjah. Call 054-767-3111. 054-767-3111.
4: Alan Sari Exchange Varia transact panni unga panatha double panunga. In the summer la Alan Sari Exchange வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
1: Tamil 89.4.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
6: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: பேசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
3: படிச்சு பார்த்தேன் குடிச்சு பார்த்தேன்.

0: Friday 7 AM to 11 AM. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்.
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
5: எது? மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யாரு அவரு?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
6: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
5: அடிங்க.
1: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ay thodarndu tharpodu Burjman Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattulladu matrum
7: there is no place like home, there's no home like that.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
4: அப்போ இது எப்படி இருக்கு?
3: ஓணம் போடவையா? அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
4: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of Companies.
0: Tamil, Tamil, Tamil. 89.4.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
8: You're rocking with the DJ that keeps the hits coming.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர் ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: த ஈவினிங் கரக் பிரசன்டெட் பை VNCT குளோபலின் பிகஸ்ட் தமிழ்நாடு பிளாட் அண்ட் வில்லா ப்ராப்பர்ட்டி ஷோ நவ் அட் துபாய் அண்ட் ஷார்ஜா. ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 bedroom ஃப்ரீ. ப்ராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
8: We'll be back.
7: ALD Properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
6: இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
9: செப்டம்பர் 5th
10: மெரால்டா ஜுவல்ஸ் ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபி.

0: to Club Tamil, only on 89.4 Tamil FM. Rocking with the
1: best. என்ன ஏன் இப்படி பாக்குற?
2: ஒண்ணும் இல்லையே.
1: ஒண்ணு இல்லன்னா ஏன் கைய வைக்கிற?
2: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: tengo acá, maca.
1: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 2 30 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
5: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே தி UAE lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்ட வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC Supply.
3: தமிழ் 89.4 செழித்தையும் தமிழை ஒளியே.

நிலங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: தேங்க்ஸ்ப்பா.
1: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒலி மொழி பார்த்துட்டு இருக்க.
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
7: Brought to you by
6: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
8: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
9: ALD Properties இன் 4வது ஆண்டு

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: Monday to Friday 7 AM to 11 AM. Mercil Morning with me Kirtana on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
2: 89.4 Tamil FM. Namma radio, namma music. You're rocking with the DJ that keeps the hits coming.
0: Love Tamil on 89.4 Tamil FM.
3: Aha, kelambi taya, kelambi taya.
4: Ya, kelambi, kelambi, kelambi, kelambi.
5: Unga pempa ta.
4: Ya, chakale, chakale, chakale.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
1: எது? மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. Iyer's premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.
4: We'll be back after a short commercial break.
5: Hey, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
1: என்ன?
5: செப்டம்பர் 5 அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா?
1: ஃபார் வாட்?
5: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
1: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
5: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபரும் இருக்கு.
1: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
5: செப்டம்பர் 5 மெரால்டா ஜுவல்ஸ் ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபி.
4: தமிழ் தமிழ் தமிழ்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். You are listening to Club Tamil only on 89.4.

ஆர் லிசனிங் டு கிளப் தமிழ் ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். தும் ஷக் தும் தும் தும் ஷக் தும் ஷக் தும் தும் தும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
8: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
9: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும்.
10: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா?
8: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரி டே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
11: The Evening Correct, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த வில்லா புக் பண்ணாலும் 1 bedroom ஃப்ரீ. Brought to you by அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில். அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
3: You're rocking with the DJ that keeps the hits coming.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: We'll be back after a short commercial break.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: For details, call 056-415-4242.

0: அதுக்கப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. Here we go.
1: தமிழ் தமிழ் தமிழ் 89.4
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
3: நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படின்னு
3: பாடுவாங்களே.
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: Damn it.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க
0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
4: there is no place like home, there's no home like that.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
7: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
8: சொல்லு.
7: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
9: You're rocking with the DJ that keeps the hits coming.
10: Love the

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய் அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global-இன் biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த villa புக் பண்ணாலும் 1 bedroom free. Brought to you by அன்னத்தங்கம் Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் Golden Diamonds, கராமா சென்டர், துபாய்.
5: We'll be back after a short commercial break.

0: பத்து காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: அண்ணாச்சி, குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம்

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: தமிழ் 89.4 செழித்தையும் தமிழி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: வந்த சாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வந்த சாமி.
1: ஓ அழகுனால இல்ல, ஓ இன்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோ

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம். One, two, three, let's rock.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: Are you feeling comfortable?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
3: For details, call 056-415-4242.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: சார் எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் தானே சார்? எனக்கு ரெண்டு ஹார்ட்டு சார். ஒரு லவ் ஃபெயிலியரே தாங்க முடியாது எனக்கு. அட் அ டைமில் ரெண்டு லவ் ஃபெயிலியர் சார். நான் போய் ஃபீல் பண்ணுறேன்.

0: que se me debe tener.
1: Rolex. ¿Mm? Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
1: there is no place like home, there's no home like that.